0: слушате Сенеасен Педена, Суарна ФМ. The World at Night, on your local station, Plenty Valley FM. On your local station, 88.6 Plenty Valley FM, The World at Night. On your local station, 88.6 Plenty Valley FM, The World at Night.
1: வணக்கம் நேர்களே, இது வானமதம் தமிழ் ஒளிபரப்பு. எமது நிகழ்ச்சி ஒளிபரப்பு நேரத்திலே சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளமே அறிய தருகின்றோம். வளமையாக செவ்வாய்க்கிழமைகளில் பிளண்டி வேலி எஃப்எம் ஊடாக ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சி சில வாரங்களின் முன் திங்கட்கிழமை இரவு 10 மணியிலிருந்து 12 மணி வரை ஒளிபரப்பப்படுகின்றது என்பதை நேர்களுக்கு அறிய தருகின்றோம். அதே வேளையிலே இன்பத்தமிழ் வானிலின் ஊடாக ஒளிபரப்பப்படும் வானமதம் நிகழ்ச்சி தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை ஒளிபரப்பப்படும் என்பதையும் நேரலுக்கு அறிய தருகின்றோம். இதன் காரணமாக திங்கட்கிழமைகளிலே இரவு 10 மணியிலிருந்து 12 மணி வரை வானமதம் நிகழ்ச்சியை www.pvfm இணையதளத்தினூடாகவும் 88.6 பிளண்டி வேலை அலைவரிசை ஊடாகவும் கேட்டு மகிழலாம். செவ்வாய்க்கிழமைகளிலே இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை www.inbatamil.com என்னும் இணையதளத்தினூடாக நேர்களே வானமதன் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம் என்பதையும் அறிய தருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே உங்கள் ஒளிபரப்பாளராக இணைந்திருப்பது வில்லியம் ராஜேந்திரம். நேர்களே, எமது நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு மகிழுங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளண்டி வேலி எஃப்எம் அலைவரிசையூடாக தித்திக்கும் தேன் தமிழை எத்திக்கும் பரப்பி வரும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

0: உள்ளூர் தகவல்கள் வானமுதம் நிகழ்ச்சிக்கென வாராவாரம் தயாரித்து வழங்குபவர் மில்பாக் வில்லியம் ராஜேந்திரம், வானலை கெடுத்து வருபவர் எட்வர்ட் மரியதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதம மந்திரி அந்தனி அல்பனீஸ் இளம் சமுதாயத்தை மையமாக வைத்து வருகின்ற வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க உள்ளார். விக்டோரியா மாநிலத்தின் நேப்பியன் இடைத்தேர்தல் நவம்பரில் நடக்கவுள்ள மாநில தேர்தலுக்கான ஒரு பரீட்சை. இனி விரிவான செய்திகள். பிரதம மந்திரி அந்தனி அல்பனீஸ் இளம் சமுதாயத்தை மையமாக வைத்து வருகின்ற வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க உள்ளார். பிரதம மந்திரி இந்த மாதம் வெளியிடப்படவுள்ள வரவு செலவு திட்டத்தில் தேர்தல் வாக்குறுதியை மீறி சொத்து வரி சலுகைகளில் மாற்றங்களை செய்ய தயாராக உள்ளார். இவ்வாறு செய்வதன் மூலம் இளம் ஆஸ்திரேலியர்களுக்கு தங்களுடைய சொந்த வீடுகளை வாங்க ஒரு நியாயமான வழியை வழங்க வேண்டும் என்பதே நோக்கம். ஏபிசி வானொலியுடன் நடந்த பேட்டியில் லேபர் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றதிலிருந்து ஒரு வருட நிறைவை குறிக்கும் வகையில் திரு அல்பனீஸ் 2022 ஆண்டு 3வது தேர்தலில் தானே கட்சியை வழிநடத்துவேன் என்று நிச்சயமாக தெரிவித்தார். ஜென்சி மற்றும் மிலேனியஸ் தலைமுறைகள், அதாவது 14-45 வயதுக்கும் இடைப்பட்ட இளம் வயதினர் தற்போது பேபி பூமர்ஸ் எனப்படும் முதியோரை விட அதிகமாக இருப்பதை உணர்ந்து வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் புதிய திட்டங்களை அறிவிக்க உள்ளார். முக்கியமாக வரவு செலவு திட்டத்தில் நெகட்டிவ் கியரிங் மற்றும் 60% கேபிட்டல் கெயின் டேக்ஸ் தள்ளுபடியை குறைக்கும் வாய்ப்பு அதிகமென எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியா எதிர்காலத்திற்கான வாய்ப்புகளின் நாடாக இருக்க வேண்டும். உண்மையில் இளம் மக்கள் தங்களுக்கு நியாயமான வாய்ப்பு கிடைக்கவில்லை என உணர்கிறார்கள் என பிரதம மந்திரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிண்டிவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி www.inbathamil.com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதத்தின் உள்ளூர் தகவல்கள். விக்டோரியா மாநிலத்தின் நேப்பியன் இடைத்தேர்தல் நவம்பரில் நடக்கவுள்ள மாநில தேர்தலுக்கான ஒரு பரீட்சை. விக்டோரியா மாநிலத்தின் நேப்பியன் தொகுதியில் இடம்பெற்ற இடைத்தேர்தலில் லிபரல் கட்சி உறுப்பினர் வெற்றியீட்டியுள்ளார். இதன் காரணமாக லிபரல் கட்சியினர் ஆறுதல் அடைந்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் ஜெஸ் வில்சன் பதவியேற்ப சொற்ப காலத்தில் இத்தேர்தல் நடைபெற்றமையினால் அவருடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு உள்ளது என்பதை அறிய இத்தேர்தல் நல்ல வாய்ப்பாக கருதினார். ஆனால் அந்த வாய்ப்பு லிபரல் கட்சிக்கு கடும் ஆதங்கத்தை ஏற்படுத்தும் நிலைமையை உருவாக்கியது. வேகமாக வளர்ந்து வரும் வன்னேசன் கட்சியும் உறுதியுடன் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் ட்ரேசி ஹட்சிசன் ஆகியோர் நிலைமையை சவாலுக்கு உட்படுத்தியமை நவம்பர் மாநில தேர்தலில் லிபரல் கட்சியின் வேகத்தை பாதிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இறுதியில் லிபரல் கட்சியின் அந்தனி மாஸ் வெற்றி பெற்றார். லிபரல் கட்சியின் அடிப்படை வாக்குகள் 9.2 வீதத்தால் குறைந்துள்ளது. அதேவேளை வன்னேசன் கட்சி 22% அடிப்படை வாக்குகளை பெற்றமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதுவரை கேட்டது வானமுதத்தின் உள்ளூர் தகவல்கள். வானமுதம் நிகழ்ச்சிக்கென வாராவாரம் தயாரித்து வழங்குபவர் மில்பாக் வில்லியம் ராஜேந்திரம்.
1: பன்மத பாடல் வரிசையில் நாங்கள் முதலாவதாக எடுத்துவர இருக்கும் பாடல் இந்து மத பாடல் ஒன்று.

வானமுத அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் ஜெயராம சர்மாவின் அன்பு வணக்கம். உங்களுக்கு நாளும் பொழுதும் பல சிந்தனைகளை நான் சொல்லி கொண்டு வருகிறேன். அந்த வகையிலே இன்று உங்களுக்கு நான் சொல்லுவதற்கு என்னுடைய மனதிலே எழுந்த அந்த சிந்தனை உழைப்பினுடைய மகத்துவம். எறும்பு உழைக்கிறது, தேனீ உழைக்கிறது, நாங்களும் உழைத்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அந்த உழைப்பினுடைய மகிமையை, அந்த உழைப்பை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றவர்கள் உணர்வதில்லை. அந்த உழைப்பை உழைக்கின்ற அந்த உழைப்பவர்களை உயர்ந்த நிலையில் காண்பதற்கு அந்த முதலாளி வர்க்கம் விடுவதில்லை என்பது உலகிலே ஒரு பெரிய குறைபாடாக, பெரிய ஒரு சிக்கலாக, பிரச்சனையாக இருக்கிறது. இது உலகம் முழுவதுமே அன்று தொடக்கம் இன்று வரையும் இருந்து கொண்டே வருகின்றது. இந்த உழவு தொழில் அந்த நாள் மிக முதுகெலும்பாக காணப்பட்டது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், நாங்கள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது என்றெல்லாம் இந்த உழவு தொழிலையும் உழவு தொழில் செய்கின்ற அந்த உழைப்பாளிகளையும் உயர்த்தி சொல்லப்பட்ட வாக்குகள். உலகத்திலே பல நாடுகள் இன்று முன்னேறியிருக்கின்றன என்றால் எப்படி முன்னேறியிருக்கின்றன? அங்கே ஏற்பட்ட கைத்தொழில் வளர்ச்சியினாலே ஏற்பட்டிருக்கின்றன. கைத்தொழில் புரட்சி என்ற ஒரு புரட்சியே உலகத்திலே மிகப்பெரிய புரட்சியாக ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் வரலாற்றில் காணுகிறோம். நிலத்தை தோண்டி அந்த நிலத்துக்குள்ளே இருந்து பல்வேறு விதமான கனிமங்களை எல்லாம் வெளியே எடுத்து அதன் மூலம் பல கோடி ரூபாய்களை உழைத்து பல சொத்துக்களுக்கு அதிபதியாகி பெரும் முதலாளிகளாக, முதலாளி வர்க்கமாக இந்த உலகத்திலே இருந்த பலர் பல நாடுகளில் அங்கிருந்த உழைக்கும் வர்க்கத்தை, அவர்களுடைய துன்பத்தை, அவர்களுடைய பிரச்சனைகளை எதிர்நோக்காமல் இருந்தார்கள். அதன் காரணமாக அந்த உழைக்கின்ற வர்க்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்து தங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு விமோசனம் தேட வேண்டும், பொருத்தமான வேலை நேரம் இல்லாமல் ஆக்கப்பட்டது, செய்கின்ற வேலைக்கு ஏற்ற விதமாக பொருத்தமான கூலி கொடுக்கப்படாமல் விட்டது, அவர்களை ஒரு மனிதர்களாகவே நினைக்காமல் அவர்களை உழைக்கின்ற ஒரு இயந்திரமாகவே பார்க்கின்ற முதலாளி வர்க்கத்தால் தாக்கப்பட்ட தொழிலாளி வர்க்கம் தாங்க முடியாத துன்பத்தால் பொருட்டு எழுந்தது. அதைத்தான் தொழிலாளருடைய புரட்சி, தொழிலாளருடைய எழுச்சி என்று சொல்லுவார்கள். அது உலகம் முழுவதும் மே மாதம் முதலாம் தேதியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உண்ணும் உணவும் உடுக்கும் உடையும் ஓய்வாய் உறங்க உதவும் கட்டிலும் ஒவ்வொரு நாளும் உதவும் பொருட்களும் உழைப்பவர் உழைப்பின் உன்னதமாகும். எண்ணெய் நிலக்கரி எல்லாம் உழைப்பே, எல்லோர் விரும்பும் தங்கம் உழைப்பே, மண்ணுள் கிடைக்கும் மாயங்கள் அனைத்தும் பயனுடை ஆக்கிடும் பக்குவம் உழைப்பே, பாலை நிலத்தை பசுமை ஆக்கி பாறையை பிளந்து பற்பல செய்து ஆழக் கடலினுள் முத்தை எடுத்து அளவிலா அனைத்தும் செய்வது உழைப்பே, ஆழத் தோண்டி உள்ளே புகுந்து ஆபத்தை உணரா அதனுள் இருந்து
நாளும் பொழுதும் உழைப்பவர் தம்மை வாழும் நாளில் வாழ்த்திடல் வேண்டுமல்லவா? நிச்சயமாக உழைக்கின்ற மக்களை நாங்கள் வாழ்த்தினால் அவர்கள் வாழ்வு உயர்வதோடு எங்களுடைய வாழ்த்தினால் அவர்கள் மகிழ்ச்சி கடலில் மூழ்குவார்கள். அவர்களுடைய உழைப்பு மேலும் மேலும் எங்களுக்கு பலவற்றை கொடுத்து கொண்டே இருக்கும். உழைத்து கொடுப்பவர் உழைத்தே நிற்கிறார், உழைப்பை உறிஞ்சுவார், உயர்ந்தே செல்கிறார். உழைப்பார் யாவரும் உயர்ந்திட வேண்டும்.

உழைப்பவர் வாழ்வு ஓங்கிட வேண்டும். இதைத்தான் இந்த மே தினத்திலே நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாளி வர்க்கம் பெருகியே வருகிறது, தொழிலாளி வர்க்கம் சுருண்டே போகிறது. முதலாளி தொழிலாளி இணைந்திடும் நாளே தொழிலாளர் வாழ்வில் வெடிவள்ளியாக அமையும் அல்லவா? உறக்கமும் பசியும் உடற்பிணி யாவும் முதலாளி தொழிலாளி வேற்றுமை காட்டா. எல்லாம் சமமாய் இருக்கும் போது வேற்றுமை காட்டல் வினோதமாய் இருக்கிறது அல்லவா? தொழிலாளி இல்லையேல் முதலாளி இல்லை. முதலாளி முதலால் எதுவுமே நடக்கா. முதலாளி முதலை தொழிலாளி தொட்டால் உற்பத்தி பெருகும், உழைப்பும் தெரியும். தொழிலாளர் என்பவர் முதுகெலும்பாவார். முதுகெலும்பில்லையேல் முழுமையே இருக்கா. முழுமையாய் இருக்கும் தொழிலாளர் உயர்வை கொண்டாடி மகிழ்வோம், நன்றியை நவில்வோம். இது தொழிலாளர்களை நாங்கள் உயர்த்தி அவர்களுடைய அந்த கஷ்ட நஷ்டங்களை போக்கி அவர்கள் சமூகத்தில் நல்ல நிலையில் என்றும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிந்தனையை இன்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் உழைப்பு இல்லாவிட்டால் நாங்கள் எவருமே இந்த உலகத்திலே நிம்மதியாக சந்தோஷமாக வாழவே முடியாது. எனவே தொழிலாளர்களுடைய அந்த தொழிலை மதிப்போம், அந்த தொழிலாளர்களை மதிப்போம், தொழிலாளர்களை வாழ்த்துவோம் என்ற செய்தியை இந்த மே தினத்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு என்னுடைய சிந்தனையாக வழங்கி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பொழுதில் நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். அன்புடன் ஜெயராமசர்மா. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய பத்தும் பலதும் நிகழ்ச்சியிலே என்னுடன் இணைகின்றார் வளமை போல டஸ்மேனியாவிலிருந்து வைத்தியர் திருக்குமரன் அவர்களும் சமூக சேவையாளரும் வானமத வானொலியிலே பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் திரு ஆண்டனி கிரேஷியன் அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் டாக்டர் திருக்குமரன். வணக்கம் ஆண்டனி கிரேஷியன்.
1: மாலை வணக்கங்கள். மாலை வணக்கங்கள் வில்லியம்ஸ்.
0: நன்றி. சரி, இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் தற்பொழுது பாவனையில் இருக்கின்ற இந்த சமூக வலைத்தளங்களிலிருந்து பரிமாறப்படுகின்ற தகவல்கள் பற்றியும் அதனால் ஏற்படுகின்ற தாக்கங்கள் நன்மைகள் பற்றியும் நாங்கள் மூவரும் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். சரி, டாக்டர் திருக்குமரன் சொல்லுங்கள், இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் இந்த சமூக வலைத்தளங்களோடாக நடைபெறுகின்ற இந்த தகவல் பரிமாற்றங்கள்னால் என்ன விளைவுகளும் என்ன நன்மைகளும் இருக்கின்றது, அதை சொல்லுங்கள். அதைத் தொடர்ந்து ஆண்டனி கிரேஷன் அவர்களை நாங்கள் பேசலாம்.
1: அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எங்கள் கைகளில் இருக்கும் அலைபேசி வெறும் தொலை தொடர்பு கருவியாக மட்டுமல்ல, அது ஒரு தகவல் களஞ்சியமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த களஞ்சியத்தில் பல முத்துக்களோடு ஒரு சில குப்பைகளும் இருக்கின்றன என்பதுதான் நிதர்சனம். குறிப்பாக இளைய தலைமுறையினர் சமூக வலைத்தளங்களில் ஒரு தகவலை பார்த்தவுடன் அதன் நம்பகத்தன்மையை சிந்திக்காமல் கடத்துவது அல்லது ஃபோர்வர்ட் செய்வது அல்லது ஷேர் செய்து விடுகின்றோம். இது எப்படிப்பட்ட பல பாதிப்புகளை ஏற்படுகின்றது என்பதை நாங்கள் அறிவதில்லை. அது எங்களுக்கு வரும் பொழுதுதான் அதை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சோ, ஒரு காலத்துல ஒரு செய்தி எங்களுக்கு வருது என்று சொல்லி சொன்னால் அது வருவதற்கு பல மணி நேரம் எடுக்கின்றது. அந்த காலத்துல அரசர் மேர் குதிரை அனுப்பின இருக்குது, பிறகு புறாவிட்டது இருக்குது, இப்போ 2 மினிட்ஸ்ல நாங்கள் ஃபோர்வர்ட் பண்ணக்கூடியதா இருக்குது. இப்ப நான் அதை பார்க்கக்குள்ள நான் யோசிக்கிறது என்னன்னு சொல்லிச்சுன்னா, எனக்கு திருக்குறள்ல இருந்து ஒரு ஒரு திருக்குறள் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. எப்பொருள் யார் யார் வழி கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று இருக்குது. அது யார் என்னென்ன சொன்னாலும் நாங்கள் அதை கவனமாக பார்த்து அறிய வேணும் என்று. ஆனால் நாங்கள் இப்ப வாட்ஸ்அப்ல யூடியூப்ல வார டியூப்ல மெசேஜஸ் எல்லாத்தையும் அது செய்திகளை உடனடியாக கடத்துறோம் அதை அறியாமல். அதால பலவிதமான பிரச்சனைகளை மக்கள், நிறுவனங்கள், நாடுகள் எதிர்கொள்கின்றன. நான் பார்க்கிறேன் 3 விதமான தவறான தகவல் என்ற வகைகளை பார்க்கிறேன். ஒன்று மருத்துவ வதந்திகள் அல்லது சமூக பதற்றங்களை உருவாக்குகின்ற வதந்திகள், சோசியல் அன்செட் என்று சொல்லுவோம், அல்லது பொருளாதார மோசடிகள் அல்லது ஃபைனான்சியல் ஸ்கேம்ஸ். இதை நான் பார்க்கிறேன் மாதிரி என்று சொன்னால் இது ஒரு தகவல் பயங்கரவாதம், இன்ஃபர்மேஷன் டெரரிசம் என்று. ஏனென்றால் ஆயுதங்களை கொண்டு நடத்துற போற விட இந்த மாதிரியான இதற்கால பல பேர் இதில் பாதிக்கப்படுகின்னு. அதை பற்றி நான் ஆண்டனிட்ட கேட்க விரும்புகிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களேன்?
2: நன்றி குமரன். நன்றாக ஆரம்பித்திருக்கிறீர்கள். நீங்கள் சொன்னது அவையும் அனைத்தும் உண்மை. காலம் மாறிவிட்டது. நாங்கள் தூது விட்ட காலங்கள் போய் இப்போ நாங்கள் ஒரு தட்டிலே உண்மை சரி பல சரி உடனே அனுப்பிவிடுவோம். அதை பலர் நம்பி அவற்றை கண்ட மாதிரி ஷியாவண்ணி மிகவும் நிறுவத்துக்குரிய விஷயங்கள் சில நடந்து கொண்டிருக்கின்றன. நன்மைகளும் நடக்கின்றன. பல நன்மைகளும் இவற்றால் இருக்கிறது. அவை நன்மைகளை நாங்கள் பேசுவோம். ஆனால் எல்லா கண்டுபிடிப்புகளைப் போல நன்மைக்காக கண்டுபிடிக்கப்படும் பல விடயங்கள் வீட்டில் அநேகமாக தீமைக்கு பயன்படுத்தப்படுகின்றதுதான் உலக வளமாக போய் வழக்கமாக போய்விட்டது. அந்த வகையிலே இந்த சோசியல் மீடியா நாங்கள் பேச இருப்பது டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இவையெல்லாம் உட்பட நன்மைக்கும் மாறாக தீமைக்கும் பல வகையில் பயன்படுத்துவதால் அவர் பற்றிய சில விளக்கங்களையும் பெற்றோருக்கும் இளம் சிறுவர்களுக்கும் ஏற்படுகின்ற தீமைகள், மன உளைச்சல்கள், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இது போன்ற விடயங்களையும் நாங்கள் இன்று சற்று அரசி ஆராயலாம் என்று நான் விரும்புகிறேன்.
0: ஆம், என்னை பொறுத்தளவிலே தனிப்பட்ட முறையிலே எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்னவென்றால், இப்பொழுது சில 2-3 வருடங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் காலை தூக்கத்திலிருந்து எழும்பி ஒரே மெசேஜ்கள் வந்து கொண்டிருந்தன. அந்த வேளையிலே அதை பார்க்கும் பொழுது எமது பிரபலிய இலங்கை வானொலி அறிவிப்பாளர் அப்துல் ஹமீத் அவர்கள் இறந்து விட்டதாக ஒரு செய்தி வந்திருந்தது. அவர் எனக்கு நன்றாக தெரியும். அதை எனக்கு மிகவும் கவலை அளித்தது. நான் உடனடியாக அதை பற்றி பெரிதும் சிந்திக்காமல் நானும் அதை பலருக்கு ஷேர் பண்ணிவிட்டேன். அதன் பிறகுதான் தெரிந்தது அது பொய்யான தகவல் என்று. ஆனால் நான் அந்த ஷேர் பண்ணியது பிறகு எனக்கு மிகவும் ஒரு கவலையாக இருந்தேன். என்று சொன்னால் சிலருக்கு அதை அதிர்ச்சியூட்டும் வகையிலே அந்த செய்தி இருந்தது. அதை அதன் பிறகு நான் மிகவும் கவனமாகத்தான் இருக்கின்றேன்.
1: நீங்க சொல்றது சரிதான் வில்லியம்ஸ். ஏனென்றால் இது ஒரு மிகவும் ஒருவர் உயிருடன் இருக்கும் ஒருவரை மரணித்தவர் என்ற மாதிரி எங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு நாங்கள் அந்த செய்தியை கொடுக்கும் பொழுது நாங்கள் மிகவும் தலைகுனிய வேண்டிய ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கப்படுகின்றோம். இதே மாதிரி தான் இது ஒரு உண்மையாக ஒரு தகவல் பயங்கரவாதம் என்றுதான் நான் கருதுகின்றேன். என்னுடைய மருத்துவ உலகில் இது அடிக்கடி நடக்கும். இப்ப இலங்கையில் எனக்கு இந்த விஷயம் நடந்தது எனக்கு நடந்ததை விட இப்ப கிட்டடியில நடந்த இதை விஷயம் ஒன்றை சொல்றேன். என்னன்னு சொல்லிட்டு இலங்கையில குருநாகல் பொது வைத்தியசாலையில மகப்பேற்று மருத்துவர் ஷாஃபி என்று ஒரு முஸ்லீம் நல்ல ஒரு வைத்தியர் இருந்தவர். அவர் ஒரு இனத்துவேஷமான ஒரு சமூக ஊடக செய்தியால தன்னுடைய தொழிலை இழந்து வீட்டுக்கள் கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் அடைந்திருந்தார். சிங்கள தாய்மாருக்கு சிசேரியன் சிகிச்சை செய்யும் பொழுது கருத்தடை சிகிச்சையும் சேர்த்தே செய்கிறார் என்று வாட்ஸ்அப்பில் அவருக்கு பிடிக்காத சில பெரும்பான்மையின வைத்தியர்கள் பரப்பிய ஒன்றோ இரண்டு பேர் பரப்பிய செய்தி என்று தான் நினைக்கிறேன். அதால மக்கள் எல்லாரும் முற்றுகையிட்டு மக்கள் அப்பாவிகள் மக்கள் முற்றுகையிட்டு வைத்தியசாலையை நாள் கணக்கில் போராட்டம் நடத்தி அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். பிறகு அவருடைய மனைவி மக்கள் அங்கேதான் அவ குருநாகல்ல தான் அவ பிறந்து வளர்ந்து அவ எல்லாருமே அங்க வேலை செய்து அங்க அவர்கள் எல்லாருமே நரக வேதனை 1.5 வருடங்களை அனுபவித்து இறுதியாக அவர்கள் விசாரித்து தீர விசாரித்து நீதிமன்றம் அவரை குற்றமற்றவர் என்று ஒரு விசாரணையில ஒன்றுமே நிரூபிக்கப்படவில்லை. அவர் மீது பொறாமை கொண்ட சிலரால் தான் இந்த தகவல் பயங்கரவாதம் அனுப்பப்பட்டிருக்குது என பரப்பப்பட்டுள்ளது. ஆனால் அவர் பெற்ற அவமரியாதை இகழ்ச்சி அவமதிப்புகள் மன உளர்ச்சிகள் உளைச்சல்கள் ஒன்றுமே மீள போறதில்லை. இது இது ஒரு நிச்சயமாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையின் வைத்தியத்துறையில பொறாமைப்படுகின்ற இப்ப நீங்க ஒரு பெரும்பான்மை இனமா இருந்து பொறாமைப்படுறவராக இருந்தால் இது ஒரு ஒரு ஆயுதம். இதே ஆயுதம் எனக்கு 1995-96 ஒரு முறை பாவிக்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் நான் இலங்கைக்கு போறேன் என்று யோசிச்சேன். நான் இது ஒரு மெயின் முக்கிய காரணம். இது ஒரு தகவல் பயங்கரவாதம். இன்னும் ஒன்று யோசிக்கணும் என்னென்று சொல்லிச்சுன்னா வார்த்தைந்த வலி அகநானூர்லயே சொல்லி இருக்காங்க. என்னென்றா சொல்லின் சுடரே சுடரல்ல சொல்லின் சுடு வலி பெரிது என்று தீயை விட வார்த்தையால ஏற்படுற காயம் சரியான ஆழமானது. ஒரு தவறான போஸ்ட் ஒரு சமூகத்தையே காயப்பட்டு விடும். ஏனென்று சொல்லி இந்த இந்த விஷயத்துல ஷாஃபி மட்டும் பாதிக்கப்படவில்லை. அந்த குருநாகல்ல கடை வச்சிருந்த அத்தனை முஸ்லிம்ஸும் மிகவும் பயத்துடோடையும் கஷ்டத்தோடையும் ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் கழித்திருக்கிறார்கள். அப்ப நாங்க எல்லாரும் சொல்றோம் என்னன்னு சொன்னால் புறநானூர்ல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னால் யாதும் ஊரு யாவரும் கேளீரென்று சொல்றோம். அப்ப நாங்க சொல்றோம் எனக்கு என்ன தெரியும் நான் சும்மா தான் ஃபார்வர்ட் பண்ணினான் என்று சொல்லி. ஆனால் நான் பகிரும் செய்தியின் தீ எங்கே ஒரு இடத்துல வீட்டி அறிக்கலாம். என்னுடைய கேள்வி இளையவர்களுக்கு ஒரே ஒரே ஒரு விஷயம்தான் என்னன்னு சொன்ன நான் இந்த செய்தியை ஷேர் பண்ணினால் இது ஒரு திட மனதை தைக்கும் துளியா அல்லது ஒரு நல்ல வழிகாட்டும் விளக்காண்டதை நாங்கள் யோசிச்சுதான் செய்ய வேணும். இல்லாட்டில் இது பிரயோஜனம். நாங்கள் இப்ப டிஜிட்டல் உலகம் என்றெல்லாம் சொல்றோம். இதுக்கண்டு சொல்லி ஒழுங்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே இல்லை. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக மேக் பண்ணி கொண்டு வருகிறேன். நான் இவர் விஷயம் கேள்விப்பட்ட உலகம் என்றெல்லாம் சொல்றோம். இதுக்கண்டு சொல்லி ஒழுங்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே இல்லை. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக மேக் பண்ணி கொண்டு வருகிறேன். நான் இவர் விஷயம் கேள்விப்பட்ட அதான் உங்கள்கிட்ட கேட்கலாம் என்று இருக்கேன். நான்

0: கவலைக்குரிய விஷயம். தடையை வந்து என்னவென்றால், 16 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு இந்த ஃபேஸ்புக் அல்லது டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்றவற்றை பாய்ப்பதற்கு அவர்கள் முறையாக அவருடைய வயது கணிக்கப்பட்டு அதற்கு பின்னர் தான் அவர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்பது அதனுடைய அடிப்படை நோக்கம். என்ற அவர்களை அவருடைய மன உளைச்சல்கள், அவர்கள் எப்படியா வழி நடத்தப்படுவது, அவர்களை அபியூஸ் பண்ணப்படுவது போன்ற பல விடயங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பல வகைகளில் எங்களுடைய சிறுவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ அவர்களை அவருடைய அறிவு போதாது, அவர்களை அவற்றை எதிர்த்து வீட்டிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக 15 அதுக்கு கீழ்பட்டவர்கள் இந்த தளங்களை பாதிக்க கூடாது என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது கடந்த டிசம்பர் மாதத்தில் ஆஸ்திரேலியாவிலே. அது ஒரு வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் முயற்சி அது. இது வெற்றிகரமடைய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அது மிகவும் ஸ்லோவாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது என்ன நடக்கிறது என்று சொன்னால், இப்போ அது ஹெல்த் கன்சர்ன்ஸ், மற்றது ஆன்லைன் சேஃப்டி, மற்றது ஹார்ம்ஃபுல் கான்டென்ட்னு சொல்லுவோம், இவைகளை எல்லாம் எவ்வாறு தவிப்பது என்ற அடிப்படையிலே இந்த ஏஜ் ஐடென்டிஃபிகேஷனை செய்கிறதுக்கு சில முறைகள் பாதித்தார்கள், முறைகளை சட்டமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சட்டங்களை கடைபிடிப்பதற்கு அந்த டெக் கம்பெனிஸ் அதற்கான திட்டங்களை சரியாக என்ன சொல்றது
1: கடைபிடிப்பில்லை
0: என்பதாலே இது ஒரு ஃபெயில்டு அட்டம் என்று சொல்லி எல்லோரும் சொல்கின்ற அளவுக்கு போறது மிகவும் கவலையான விஷயம். உதாரணத்துக்கு இப்ப கிட்டடியில வந்த அறிக்கையின்படி 7 in 10 சில்ட்ரன் ரிமைன் ஆன் மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ் தொடர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் சில விடயங்களை என்ன சொல்றது ஒர்க் அரவுண்ட் சிஸ்டம் சொல்வார்களே, அப்ப அவர்கள் அந்த மற்ற உதாரணத்துக்கு விபிஎன்ஸ் போன்ற இவைகளை பாவித்து தங்களுடைய வயதை எல்லாம் சரியாக வெளிப்படுத்தாமல் தொடர்ந்தும் அதிலே பங்கு பெற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த இ சேஃப்டி ரிப்போர்ட் வந்திருக்கிறது. அந்த அதிலே அதோட இதை ஆரம்பித்த நாளிலிருந்து இதுவரைக்கும் போகப்பட்டதுதான் இந்த மாதம் என்று சொல்லலாம். குறிக்கப்பட்ட அளவு அந்த சைபர் புலியிங் அந்த சிறுவர்களுக்கு சைபர் புலியிங் நடக்கவில்லை என்றோ, அல்லது அந்த என்ன சொல்வார்கள் இமேஜ் பேஸ்ட் அபியூஸ் படங்களை காட்டி பிள்ளைகளை பிள்ளைகளுடைய உருவங்களை வைத்து அபியூஸ் பண்ற போன்ற விஷயங்கள் குறைந்திருக்கிறதாக என்று அல்லது குறைந்திருக்கிறது என்று அந்த சிறுவர்கள் கூட அப்படி ரிப்போர்ட்டிங்ல போடவில்லை என்று சொல்கிறார்கள். இப்ப இதற்கு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறன்னா, டெக் ஃபேர்ம்ஸ் வந்து தேர் நாட் ஃபாலோயிங் தி அந்த ரூல்ஸ் என்று சொல்லி விதிகளை பின்பற்றாமல் இருக்கிறதாலே இது நடக்கிறதுன்னு சொல்லி அரசாங்கம் அதற்காக அவர்கள் மீது நடவடிக்கைகள் விசாரணைகளே நடத்தி கொண்டு வருகிறது. என்ன விஷயம் என்றால், நான் கொஞ்சம் குறிப்பாக இல்லை கொஞ்சம் பேசிவிட்டு மற்ற தொப்பிக்கு போவோம். நாங்கள் அனைவரும் நாங்கள் எல்லோரும் அகரிதம் மூலம் பெருக்கப்பட்ட தவறான தகவல்கள் அல்லது மோசடிகள் அல்லது தீங்கு விளைவிக்கின்ற அந்த உள்ளடக்கங்கள் செயற்கை நுண்ணறிவு ஏஐ குளறுபடிகள் நிறைந்த மிகவும் ஒரு வணிகமயமாக்கப்பட்ட ஒரு தகவல் சூழலே வாழ்ந்து வருகிறோம். சிறுவர்கள் இந்த பிரச்சனைகளால் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடியவர்கள். ஆனால் முகநூல் அல்லது இன்ஸ்டாகிராமில் இருந்து நாங்கள் விலகி இருந்தாலும் கூட இது அனைவரையும் பாதிக்கிறது என்பதுதான் உண்மை. அதாவது இதற்கு சரியான ஒரு திட்டம், முறையான வலுவான ஒரு திட்டம் இன்னும் இட்ஸ் இவால்விங். இணையத்திலே தான் இளைஞர்களுக்கு ஏற்படும் தீங்கை உண்மையாக குறைக்க விரும்பினால் அந்த பிஹேவியரல் அட்வர்டைசிங் என்று இருக்கிறது அது, அல்லது ப்ரொஃபைலிங் ஆள் அடையாளம் காணுதல், இன்னொரு விஷயம் இந்த அல்கரிதம் ட்ரிவன் ஃபீட்ஸ் சொல்லுவோம், அல்கரிதத்தாலே வழி அல்கரிதம் வழியாக இயக்கப்படுகின்ற அந்த ஊட்ட கொடுக்கப்படுகிற ஊட்டங்கள், இவையெல்லாம் சிறுவர்களை மிகவும் மோசமாக பாதிக்கிறது. முதியவர்களையும் கூட வயதானவர்களையும் கூட இந்த மாதிரிகளை எதிர்க்கும் நடவடிக்கைகளை அந்த பாலிசி மேக்கர்ஸ் கொள்கை பொறுப்பாளர்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால், அவர்கள் அந்த டிஜிட்டல் டியூட்டி ஆஃப் கேர் என்ற அந்த அந்த அந்த டாபிக்கை எடுத்து, அதாவது டிஜிட்டல் பொறுப்புணர்வு சொல்லலாம், இதை அரசாங்கம் முன்னும் பரிசீலித்து இந்த குறிக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸுக்கு, அதாவது டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் குறிப்பாக எக்ஸ் இவையெல்லாம் இதை இன்னும் ஒரு அர்த்தமுள்ள வகையில் முன்னெடுத்து செல்வதற்கு இந்த டியூட்டி ஆஃப் கேர் என்பதை அவர்கள் கொஞ்சம் உருக்கி கொண்டு வருகிறார்கள். மற்றும் ஃபைன்ஸையும் மிகவும் ரிஃபைன் பண்ணி மிகவும் கடுமையாக பார்க்கிறார்கள் என்று நான் அறிந்தேன்.
2: நீங்கள் சொல்றது சரி, ஆனால் இருந்தாலும் நாங்கள் இந்த டெக் கம்பெனிஸை மட்டும் குறை கூறுவது சரியா என்று எனக்கு படவில்லை. என்று சொன்னால் குழந்தைகளை சரியான வழியிலே நடத்துவதற்கு பெற்றோர்களுக்கும் ஒரு கடமை.

0: இருக்கின்றது ஆனால் இப்போ பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இவ்வாறான அந்த தொழில்நுட்பத்தோடு சம்பந்தப்பட்ட கருவிகளை வாங்கி கொடுத்து விட்டு மேலும் அந்த குழந்தைகள் இப்பொழுது முக்கியமாக இந்த குழந்தைகள் சில குழந்தைகள் தமது பிறந்த தேதிகளை கூட பிள்ளையாக போட்டு தமக்கு வயது கூடினவர்கள் மாறி அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். அதை சில நிறுவனங்கள் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது. அதை பற்றி உங்கள் இருவருடைய கருத்தும் என்ன என்று நான் அறிய விரும்புகின்றேன்.
1: நான் நினைக்கிறேன் மருத்துவத்தால இதை பற்றி கலைக்கிறதா இருந்தால் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் என்று சொல்லிச்சுன்னா போன் இப்ப எலும்பின் அந்த நுணியில எலும்பு இதை வச்சுக்கொண்டுதான் அவரால் இந்த வயசை கண்டுபிடிக்கிறது. இப்ப ஃபொரன்சிக் மெடிசன் இல்ல நாங்கள் என்ன மாதிரி ஒரு ஆள் இந்த வயதை கண்டுபிடிக்கிறது என்று சொல்லி சொன்னால் நம்ம என்னென்ன சொல்றது அந்த எலும்ப ஸ்கேன் பண்ணி அதை வச்சுக்கொண்டு வயசை கண்டுபிடிக்கலாம். ஆனால் நார்மலாக டிஜிட்டல் வேர்ல்டுல நீங்கள் போய் சொன்ன மாதிரி நீங்கள் இலக்கத்தை மாறி போட்டீங்கன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்ப கண்ணை வச்சோ அல்லது கைரேகைய வச்சோ கண்டுபிடிக்கவே இல்லாது தனியா அந்த ரிஸ்ட் போன்ஸ் அந்த அதாவது எலும்பின் ஒரு நுனி அதை வச்சுதான் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன மாதிரி கொண்டு வர போயின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன இந்த விஷயத்துல நான் என்ன பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் இன்னொரு விஷயம் கட்டாயம் இதில் கதைக்க வேணும். ஆஸ்திரேலியன் சட்டம் என்ன சொல்லுது தவறான தகவல்களை பரப்புவது பற்றி சைபர் சட்டத்தின் சைபர் லோ என்ன சொல்லுது டிஜிட்டல் இன்ஃபுளுசர்ல பங்கு என்ன இதுல நாங்கள் நீங்க இன்றைக்கு ஒரு விஷயம் செய்யறீங்க இது ஒரு நல்ல விஷயம். ஹவு கேன் வி ஆக்சுவலி இம்ப்ரூவ் த சிச்சுவேஷன் ஆஸ் டிஜிட்டல் இன்ஃபுளுசர்ஸ் பார்க்க வேணும். மூன்றாவது தீர்வு என்ன என்று சொன்னால் இப்ப டிஜிட்டல் குருகுலம் வந்து கொண்டு இளைய தலைமுறை டிஜிட்டல் வேர்ல்ட நோக்கி மூவ் பண்ணி கொண்டிருக்குது. அப்ப பள்ளி உதாரணத்துக்கு செக்ஸ் கல்வியை பள்ளிக்கூடங்கள்ல இப்ப ஆஸ்திரேலியன் பள்ளிக்கூடங்கள்ல சின்ன பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற மாதிரி டிஜிட்டல் லிட்ரஸிய ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வந்து அதற்கு எது செய்ய வேணும் எது செய்யக்கூடாது எது புள்ளியன்றத தொடக்கத்திலிருந்தே நாங்கள் ரூல்ஸ் போடாட்டி இது பிரச்சனையா முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஆஸ்திரேலியன் லோவின் படி ஆஸ்திரேலியன் லோ சொல்லுது டிஃபமேஷன் லோ என்று சொல்லி ஒன்று இருக்குது. அதன்படி எந்த ஒரு தகவலையும் ஒரு தர சம்பந்தமாக பிள்ளையான தகவலை போட்டால் அவுஸ்திரேலியாவாக இருந்து அவுஸ்திரேலியாவுக்குள் நடந்தால் அவரை லீகலாக ஃபைன் பண்ணி நீங்க டேமேஜ் நிறைய எடுக்கலாம். பிள்ளையான தகவல் மோசமான தகவலாக இருந்தால் அவருக்கு இம்ப்ரெஸ்மெண்ட்டும் இருக்குது என்று சொல்லி இருக்குது. ஆனா வி ஆர் நாட் லோயர்ஸ் எங்களுக்கு அதை பெரிய கணக்கு தெரியாது. ஆனால் டிஃபமேஷன் லோ என்று சொல்றது அத நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அங்கே சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் சட்டங்களை மீறுகிறவர்கள் செய்கிற விளையாட்டுகளுக்கு தான் ஒரு ஒரு வழி இல்லை. அது அது குறிப்பாக அடால்ட்ஸ் என்று இருக்கும்பொழுது நாங்கள் அடால்ட்ஸ் நாங்களாகவே ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டும் இல்லையா? நாங்களே தவறாக நடக்கும் பொழுது அதை இனிய குற்றங்கள் போலே தான் அதாவது ரோட்ல 80 miles, 80 kilometers என்று சொன்னால் 100 போறவர்களுக்கு ஒன்றும் செய்யலாது. அடிபட்ட அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருப்பார் அல்லது இன்னொருத்தர் செத்து போயிடுவார். அந்த மாதிரியான தேரா நோ கண்ட்ரோல் அது போலான் இதுவும் இருக்கின்றது. ஆனால் சமுதாயம் சமுதாயத்துக்கு நன்மைகளையும் தரக்கூடிய இந்த ஒரு விடயம் உதாரணத்துக்கு இங்கே ஒரு விஷயத்தை நான் கொண்டுடலாம். இந்த நன்மைகள்னு சொல்லும்பொழுது எனக்கு முதலாக நினைப்பு வருவது நன்மைகள் இருந்தாலும் அந்த ஸ்ரீலங்காவிலே நடைபெற்ற அறகல்ய போராட்டம் 2022 அவர்கள் அந்த மக்களை தங்களுக்கு இந்த செய்தியில பரப்பி இந்த போராட்டத்தில் பங்கு வைத்து அவர்களை ஊக்குவித்து அவர்களை எல்லாம் ஒரு வெற்றிகரமாக இந்த போராட்டத்தை நடத்தியதுக்கு அடிப்படை காரணம் ஃபேஸ்புக் அண்ட் ஷேரிங் இன்ஃபர்மேஷன் யூடியூப்ஸ்கள் எல்லாம். ஆகவே அது எவ்வளவோ நன்மையை பயன்படுத்தி இது போல பல நாடுகளில் நடந்திருக்கின்றது. உதாரணத்துக்கு மாற்றி சொல்கிறேன். இதே போல நல்ல ஒருவருடைய திருமண சம்பவம் சரி கோவிட் நேரத்திலே இறந்தவர்களை பற்றிய அவருடைய மரணச்சடங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஃபேஸ்புக்கிலேயே அதிலேயே இல்லையென்று. ஆகவே எத்தனையோ நன்மைகள் இருந்த பொழுதும் தீமைகள் இப்போ 1000 நன்மைகள் செய்கிற ஒருவன் 1001 நன்மை ஒரு தீமையை செய்வானா இருந்தால் அவன் தீயவன் ஆகிறான். அதுதான் இங்கே நடக்கிறது. ஆகவே அது மனிதர்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்கும் வரைக்கும் தான் எந்த கண்டுபிடிப்பும் பயனுள்ளதாக இருக்கும். அதை முழுமையாக கட்டுப்படுத்த அரசாங்கத்தாலே முடியாது. சட்டங்களை மட்டும்
0: மற்றது இந்த தகவல் பரிமாற்றத்தை செய்து கொள்ளுகின்றவர்கள் இப்பொழுது 1000 ஒருவராக இருக்கலாம். இப்ப உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு இருவருக்கும் அந்த அனுபவம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த வாட்ஸ்அப் செய்திகளையோ அல்லது ஃபேஸ்புக் செய்திகளையோ தொடர்ந்து அனுப்பி கொண்டிருப்பவர்கள் சிலராகத்தான் இருக்கலாம். எல்லோரும் அவ்வாறாக செய்வதில்லை. அவ்வாறாக அவர்கள் செய்வதற்கு ஏதாவது ஒரு ஒரு மனப்பக்குவம், அதாவது அதனாலே அவர்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்றது. இப்பொழுது அந்த செய்திகளை இப்போ எல்லோருக்கும் வாட்ஸ்அப் இருக்கின்றது, எல்லோருக்கும் செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் ஒரு சிலர் தான் அதை உடனடியாக மற்றவர்களுடன் பயந்து கொள்கின்றார்கள். மருத்துவராக இருக்கின்ற வைத்தியர் திருக்குமரன், உங்களை பொறுத்தளவிலே அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கின்றதா?
1: நிச்சயமாக. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கள் என்று சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு பெனிஃபிட் உண்டு, பெனிஃபிஷர் பெனிஃபிட் இல்லாமல் ஒரு தரம் ஒன்னும் செய்யறீங்களே இந்த நாட்டுல. இப்ப உதாரணத்துக்கு இப்ப சில நேரத்துல வருது, தமிழனாக இருந்தால் இதை பகிரண்டு சொன்னால் நான் உடனே யோசிக்கணும், இதால எனக்கு என்ன நன்மை, இதை சொல்றவருக்கு என்ன நன்மை என்று யோசிக்க வேணும். இல்லாட்டில் அதை பகிரக்கூடாது. என்று சொன்னால் அவர் ஒரு ஒன்றில் என்ன மாதிரி என்று சொன்னால், தன்னுடைய பொருளை இதன் விற்பனை செய்யறதுக்காக பயிரக்கூடியதா இருக்கும், அல்லது அவர் ஒரு பிள்ளையான தகவலம் அரசியல் ரீதியாக ஒரு நன்மை எடுக்கிறதுக்காக, பொருளாதார ரீதியாக அல்லது சமூகங்களுக்கு இடையில ஒரு அன்ரெஸ்ட் வரதால அதால ஒரு பெனிஃபிட் வரக்கூடியதாகத்தான் செய்யும். நன்மைகள் இல்லாம செய்யறேன். ஆனால் சில மக்கள், இப்ப நாங்க பெரும்பான்மையான மக்கள் என்னன்னு சொன்னா படிப்பாரு, அது டிஜிட்டல் லிட்ரஸி என்று நான் போடுறேன். அதாவது அந்த லிட்ரஸி இல்லாதவ அப்படியே என்னுடைய ஃப்ரெண்ட் அனுப்பியிருக்காரு, அது சரியாத்தான் இருக்கும்போது அனுப்பிடுறது. இப்ப அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லி வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். நான் என்ன சொல்றேன் என்று சொல்லி சொன்னால், யார் என்னத்தை சொன்னாலும் சிந்திக்காம பகிராதேங்க. வள்ளுவர் சொன்ன வழிதான் அது. அதாவது இப்பவும் நாங்கள் ரேடியோவில் நாங்கள் இத மேலும் ப்ரொமோட் பண்றதுக்கு வேணும் என்று சொன்னால், உண்மை பேசும் நாவுக்கும் உண்மை பகிரும் விரலுக்கும் வணக்கங்கள் என்றே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏனென்று சொல்லி சொன்னால், அப்படி சொன்னால் அதை நாங்கள் வி ஆர் கீப் ஆன் ரிமைண்டிங் தேம், நாங்கள் சொல்றோம் இப்படித்தான் என்று சொல்லி. ஷேரிங் பண்றது முக்கியம் இல்ல, கேரிங் பண்றதுதான் முக்கியம் என்று சொல்லி ஏதாவது ஒரு ஒரு இதோண்ட நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டும். ஏனென்று சொன்னால் இது ஒரு கையெழுத்து இயக்கம் மாதிரி, ஷேரிங் வேண்டாம், கேர் பண்ணுவோம், நாங்கள் சரியான தகவலை செய்வோம், ஏதாவது ஒரு ஒரு ஒரு வேர்டிங்ல அட்ராக்டிவ் வேர்டிங்ல என்று இளையோருக்கு அதை பரப்ப வேணும். எங்கட மொழி பழையது, எங்கட மொழி அறிவு சொல்லி தந்திருக்கு. அந்த டிஜிட்டல் உலகிலையும் எங்களால முடிஞ்சதை நாங்கள் செய்ய வேணும் என்றுதான் நான் யோசிக்கிறேன்.
0: சரி சரி.
2: அதில் என்னுடைய கேள்விக்கு வில்லியம் எதுவா இருக்கும் என்றால், இப்படி செய்வதையும் செய்கிறார்கள் நீங்க கேட்டிருந்தீர்கள். அடிப்படையிலே அவர்கள் ஒரு என்ன சொல்வது, நாசிசிஸ்ட், அதாவது தற்புகழ்ச்சி, தற்புகழ்ச்சியிலே மகிழ்ச்சி காண்டவர். ஆகவே அது எந்த விடயமா இருந்தாலும் இதை தான் தான் முதல் அனுப்பினேன், தான் தான் ஷேர் பண்ணினேன் என்று சொல்லி அவர்களை பற்றி அல்ல, தங்களை பற்றியதாக இருக்கலாம், மற்றவர்களை பற்றி தான் இருக்கலாம், தான் அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கீப் ஆன் தம்மை பற்றியே புகழ்ந்து கொண்டு தம்மை பற்றியே மற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்ற அந்த அடிப்படை குணாம்சம் பலருக்கு இப்படியான காரியங்கள் செய்ய வைக்கிறது. மற்றது எவ்வளவு லைக்ஸ் கிடைக்கும் இதன் மூலம் என்றும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். சரி, சிறிய வருமானம் சம்பாதிக்கலாம் என்ற ஒரு அட்வாசையும் கூட அவர்களுக்கு இருக்கின்றது. வேறு சிலர் சில செய்திகள் அனுப்புகிறார்கள், உதாரணத்துக்கு போப்பை பற்றி அல்லது போப் செய்யாத ஒன்று செய்ததாகவும் போப்பை ரெக்கமெண்ட் பண்ணார் என்று சொல்லியும் இப்படியெல்லாம் சொல்லி செய்கிறது மட்டுமில்லாமல், வேறு சிலர் உங்களுக்கு வந்திருக்கும் சில சிவங்களை எல்லாம் அனுப்பிவிட்டு இதை நீங்கள் இன்றைக்கு சொன்னீங்கள் என்றால் உங்களுடைய எல்லாரும் நாளைக்கு மோச்சிட்டு போவீர்கள் என்று சொல்லி இப்படியெல்லாம் எழுதுகின்ற அந்த ஒன்றையும் அதனுடைய நன்மை தீமைகளை சரியாக புரிந்து கொள்ளாமல் பரப்புகிறார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பக்கம் இருக்க இவற்றை ஆரம்பிப்பவர்கள் எல்லாம் தற்புகழ்ச்சிக்காகத்தான் செய்கிறார்கள். அது ஒரு ஒரு வீக்னஸ், அது ஒரு ஒரு குறைபாடு, சிலருக்கு இருக்கின்ற குறைபாடு.
0: சரி சரி. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள் சிந்திப்பார்கள், இவர்கள் மூவரும் இதை பற்றி பெருது அப்படிதான் கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் தனிப்பட்ட முறையிலே எங்களுக்கு வருகின்ற தகவல்களை நாங்கள் எவ்வாறு பரிமாறிக்கொள்கின்றோம் என்று கொஞ்சம் உரையாடலாம் என்று நினைக்கின்றேன். என்னை பொறுத்த அளவிலே நிச்சயமாக நான் இந்த தகவல்களை பெரிதாக பரிமாறிக்கொள்வதில்லை. இருந்தாலும் அதை வாசித்துவிட்டு ஏதாவது பயன் இருக்கும் என்று சொன்னால் சில நண்பர்களுடன் மட்டும் அதை நான் பயந்து கொள்வேன். இந்த பெரிதாக அந்த பலருடனும் நான் பயந்து கொள்வதில்லை. அதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கின்றது. நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் சொல்லுங்கள். வைத்தியர் திருக்குமரனும் ஆண்டனி கிரியேஷனும் சொல்லுங்கள் என்ற நேயர்களுக்கு அது ஒரு வழிகாட்டாக இருக்கும் என்று நினைக்கின்றேன்.
1: எனக்கு நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நிறைய அனுபவங்கள், அதாவது தவறுகள் செய்து, அதாவது பிள்ளையான செய்தியை நண்பர்களுக்கு அனுப்பி பிறகு வைக்கப்பட்டு அப்படிப்பட்ட ரெண்டு மூன்று தவறான தகவல்களை மாட்டுப்பட்டதன் காரணமாக, தெரியாமல் மாட்டுப்பட்டதன் காரணமாக இப்பொழுது எந்த ஒரு தகவலையும் நான் அனுப்புவதில்லை. அது நிச்சயமாக நான் செய்வதில்லை. நான் நண்பர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் நேரடியாக அவர்களுடன் தொலைபேசியில் கதைத்துக் கொள்வேன். ஒரு தகவலையும் அனுப்பவில்லை. யாரும் அனுப்பினாலும் அதை பார்த்து போட்டு அதுக்கு ஒரு மறுமொழி கூட போடுறது இல்லை. என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே அதை தெரியும். இப்ப
2: நானும் அப்படித்தான், நான் அதிகமாக மிக ஆழமாக ஆராய்ந்து புரிந்திருந்தான் நல்ல ஏதாவது நன்மை இருக்கும் என்றால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு அனுப்புவேன். அதே நேரத்தில் எனக்கு அனுபவம் அனுப்புவதும் இல்லை. ஆனால் நிறையவற்றை நல்லதை தேர்ந்தெடுத்து அவற்றை பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் அனுப்புவேன். அது மட்டும் இல்லாமல் அதாவது நண்பர்கள் தெரிந்த வட்டாரங்க இல்லையா, அது மட்டும் இல்லாமல் வேறு யாராவது சில செய்திகளை அனுப்பி அதிலேயே ஒரு தவறு இருக்குமா இருந்தால் நம்பர்கள் மட்டிலேயே அவர்களுடைய தவறை சுட்டி காட்டி அவர்களுக்கு நான் எழுதுவேன், இது உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் இதை அறிந்திருக்கிறீர்களா, இது இது பிழை, இதை செய்ய வேண்டாம்னா உண்மையில அவர்களை அறிந்து தேங்க்யூ என்று வரும். அப்படி அப்படி அப்பாவிகளான பலர் இருக்கிறார். இதில் இப்படி சொல்லவில்லை, ஆனால் நீங்கள் அதை வடிவாச்சி இருக்கிறார்கள், இதை விட்ரோ பண்ணுங்கோன்னு சொல்லி அதில் இருக்கிற வசனத்தில் இருக்கிற பிழை, அந்த ஒன்றுக்கு முரணான வசனங்கள் வரும் சில வகையில் நீங்கள் பார்த்தீர்கள். ஆரம்பத்திலே ஒன்று வரும், முடியலே வேறு ஒன்று வரும், அப்புறம் முடிவில் வர்றதும் முதலாவது சொன்ன வசனத்துக்கு பொருந்தாதாக கீழே ஒரு வசனம் வரும். அப்படியான வெற்றில வரும்பொழுது இதிலேயே தெரிகிறார், இது ஒரு இது பொய்க்காதே அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொல்லவே அதிகமாக அநேகமாக ஷேர் பண்ணுவோம் என்று சொன்னால் நான் அறிந்து கற்றுக்கொண்ட தனித்துவமான சின்ன விஷயங்களை அவ்வப்போது குறிப்பாக வாட்ஸ்அப் மூலமாக நான் ஷேர் பண்ணிக் கொள்வதுண்டு. மற்றபடி இந்த இந்த மாதிரியான விளையாட்டுகளில் அதிகம் ஈடுபடுவதில்லை.
0: ஆமாம், நிகழ்ச்சி முடிவுக்கு வரும் நேரம் நெருங்கிவிட்டது. ஆனால் இருந்தாலும் என்னோட ஒரு கேள்வியை, அதாவது தற்பொழுது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமது வாழ்க்கையிலே ஒரு ஒரு முக்கிய நிகழ்வாக, ஒரு முக்கிய விடயமாக வந்துவிட்டது. அதனூடாகவும் பல தகவல்கள் இப்பொழுது தயாரிக்கப்பட்டு வருகின்றன. சிலது உண்மையாக இருப்பது போலவே இருக்கின்றது. இப்போ ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் யுத்தத்திலே நடைபெறுகின்ற இந்த சண்டையை பற்றிய சில தகவல்கள் உண்மையாகவே இருப்பது போல தயாரிக்கப்படுகின்றன. சரி, நீங்கள் எவ்வாறாக இந்த தகவல்களை பார்க்கும் பொழுது அது உண்மையாக இருக்கின்றதா அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக தயாரிக்கப்பட்டதா என்று நீங்கள் சிந்திப்பதுண்டா? இருவரிடம் ஒரு ஒரு சுருக்கமான பதிலை எதிர்பார்க்கின்றேன்.
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்க செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவு நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது, நிறைய நன்மைகளை கொடுக்குது. மருத்துவ உலகில் என்னுடைய நான் மருத்துவம் மட்டுமல்ல, நான் என்னோட ஒரு ஆராய்ச்சியாளராகவும் அல்லது இருக்கின்றேன். ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதுவதற்கு எனக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. என்னென்று சொன்னால் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவதற்கு, மிக குறுகிய நேரத்தில் என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை எடுப்பதற்கும் மிக ஒரு உதவியாக இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் வருகின்ற செய்திகள் எல்லாவற்றையும் நான் தரம் எங்களுக்கு என்று சொல்லி ஒரு சில விதமாக நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆராய்ச்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வருகின்ற இந்த ஆராய்ச்சி கூட உண்மையாக பிளகரிசம், அதாவது முதல் எழுதப்பட்டதா இல்லையான்னு கண்டுபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் இப்போ அது இருக்கின்றன. ஸோ நான் அதை ஆராய்ந்து அறிவது தான், அதாவது மெய்ப்பொருள் கண்டுதான் நான் அதை மற்றவர்களுக்கு கடத்துற பக்குவத்தில் இருக்கிறேன். நான் ஒரு காலமும் நான் அதை வடிவ வாசிச்சு அறிஞ்சு கொள்றது, தெரியாட்டி அதை அனுப்புறது இல்லை. அதுதான் என்னுடைய பாலிசி.
0: நன்றி.
2: என்னை பொறுத்தவரையில் வில்லியம், ஏஐ ஏஐ சார்ந்து எழுதப்பட்ட விடயங்கள் அல்லது ஒரு கதை வருடம் குறுக்கு சுருக்கா சொல்லலாம். ஒரு நண்பர் ஒருவருக்கு நான் ஒரு ஒரு விஷயத்தை எழுதித்தாரும் என்று கேட்ட பொழுது அவர் எழுதித்தந்தார். நான் அதை வாட்சி போட்டு ஆச்சரியப்பட்டேன், உள்ள வடிவாக எழுதுவானா. பாடசாலை பழையமான ஒரு ப்ரோக்ராம்ல நேரடியா சந்தித்த போது இப்படி எழுதின அண்ணன் நான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாய்ச்சித்தான் முடிச்சேன். எனக்கு சொக்காய் சந்தோஷமா இருந்தது, பிகாஸ் நல்ல ஒரு விஷயம் என்றபடியா. ஆனால் என்னவென்றால் சமுதாயத்துக்கு நம்முடைய இளம் சமுதாயத்துக்கு தற்காலிக சமுதாயத்துக்கும் வருங்கால சமுதாயத்துக்கும் இங்கே வேலை அதாவது எம்ப்ளாயர்ஸ் அண்ட் அதாவது பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ் எம்ப்ளாயர்ஸ் வேலை கொடுப்பவர்கள் அவைகளுக்கு பயனளிக்கலாம். ஆனால் வேலை ஆட்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவருடைய இன்டெலிஜென்ஸ் அவருடைய தங்களுடைய சொந்த பலனிலும் அறிவிலும் தங்கியிருந்து செய்யக்கூடிய ஆற்றலை அவர்கள் விரைவிலே இழந்து போகிறார்கள் என்ற ஒரு பெரிய ஒரு கவலை எனக்கு இருக்கிறது. இப்ப இனிமேல் நாங்கள் ஜிபிஎஸ் போட்டுட்டு உடனே கார்ல போறது போலே ஒன்றையும் கவனிக்காமல் சுவிட்ச் போட்டுட்டு போறது போல வாழ்க்கை ஏஐலே வந்து தங்க போகுது. அது மனித குலத்துக்கு சொந்த சிந்தனைக்கு வலி சேர்க்காது என்ற ஒரு பெரிய ஒரு கவலை எனக்கு தனிப்பட்ட முறையில இருக்கிறது என்று சொல்லி முடிக்கிறேன்.
0: நன்றி. அதாவது நான் இந்த தலையங்கத்தை எடுத்த பொழுது உங்கள் இருவரையும் இணைத்து அதை பற்றி பேச தொடங்கிய போது இவ்வளவு நேரம் பேசலாம் என்று யோசித்தேன். ஆனால் இன்னும் பல நேரம் பேசலாம். நிச்சயமாக தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சிகளில் இதை பற்றி நாங்கள் மேலும் பேசலாம் என்றிருக்கின்றேன். வைத்தியர் திருக்குமரன் அவர்களுக்கும் திரு ஆண்டனி கிரேஷன் அவர்களுக்கும் வானந்தன் சார்பாக எனது நன்றிகள். வணக்கம் நேர்களே, செய்தியின் பின்னணியில் என்னுடன் இணைகின்றார் அரசியல் ஆய்வாளர் கார்னேலியஸ் அவர்கள். வணக்கம் கார்னேலியஸ்.
3: வணக்கம் வில்லியம். வணக்கம் நேயர்களே.
0: ஆம், கடந்த நிகழ்ச்சியிலே தென்னிந்தியாவிலே தமிழ் நாட்டிலே நடைபெறுகின்ற தேர்தலை பற்றிய ஒரு விரைவான விளக்கத்தை வழங்கியிருந்தீர்கள். தற்பொழுது வாக்களிப்புகள் முடிவிற்று வாக்கு எண்ணப்படும் பணிகள் நாளை ஆரம்பமாக இருக்கின்றன. அதை நிச்சயமாக நேயர்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளிலே வழங்கலாம். இருந்தாலும் இந்த தேர்தல் எவ்வாறாக நடைபெற்றது, அது சுமூகமாக இடம்பெற்றதா, அதை பற்றி கொஞ்சம் மற்றது கணிப்புகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பற்றி சொல்லுங்களேன்.
3: ஓம், கடந்த மாதம் இந்தியாவிலே 5 மாநிலங்களுக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கின்றன. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அசாம், மற்றது மேற்கு வங்காளம். தமிழ்நாட்டுக்கான தேர்தல் கடந்த மாதம் 23rd நடைபெற்றது. 234 அங்கத்தவர்களை கொண்ட அவருடைய சட்டமன்ற அந்த பாராளுமன்றத்துக்கான தேர்தல், இதில் எல்லாமாக 4000 மேற்பட்ட வேட்பாளர்கள் இந்த போட்டி பெற்றார்கள். முக்கியமான கட்சிகள் உங்களுக்கு தெரியும்தானே. தேர்தல் வந்து சுமூகமாக முடிந்தது, எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவில்லை. எல்லாமாக 75,000 வாக்குப்பதிவு நிலையங்கள் இருந்தன. ஆக 75,000 வாக்குப்பதிவு நிலையங்களிலே இந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றன, சுமூகமாக முடிந்திருக்கின்றன. தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எக்ஸிட் போல் என்று சொல்வார்கள், கருத்து கணிப்பு. அது வந்து அதிகமா அந்த தேர்தலில் வாக்களித்து விட்டு சென்றவர்களை மறைத்து அவர்களிடம் கேட்பதான், நீங்கள் யாருக்கு போட்டியில் என்று சொல்லி அந்த எக்ஸிட் போல் வந்து ஒரு 11 நிறுவனங்கள் தங்களது முடிவை அறிவித்திருக்கின்றார்கள் போன புதன்கிழமை. அதுல வந்து 8 நிறுவனங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி டிஎம்கே, ஸ்டாலின் தலைமையிலான அந்த டிஎம்கே கூட்டணி தான் வெல்வார்கள், அவர்கள் தான் அரசாங்கம் அமைப்பார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். 2 நிறுவனங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெறும், அவர்கள் தான் வெல்லியர் என்று கூறியிருக்கின்றார்கள். 1 நிறுவனம் விஜய் தலைமையிலான டிவிகே, தமிழர் வெற்றி கழகம் வெல்லும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே தேர்தலுக்கு முதல் எப்படி இந்த கண்காண அந்த கருத்து கணிப்புகள் இருந்தனோ, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெல்லும் என்று பலரும் கூறியிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கணிப்பித்தான் திரும்பவும் வந்திருக்கின்றன. இருந்தாலும் நாளை இந்த தேர்தல் காலமே 8 இந்திய நேரப்படி காலம் 8 முதலில் தபால் வாக்குகள் என்ன இருக்கின்றார்கள், 8:30 மற்ற வாக்குகள் என்ன இருக்கின்றார்கள், மாலை அவர்களது 4-5 அளவில் எங்களுக்கு முழுமையாக தெரிந்துவிடும். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்று சொல்லி. அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் வருவதற்கான சந்தர்ப்பம் சூழல் இருக்கின்றது.
0: மற்றது நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முன்கூட்டியே பதிவு செய்தால் நேரலுக்கு உடனடியாக அந்த தேர்தலில் யார் வெல்கின்றார்கள் என்பதை உடனடியாக அறிவிக்க முடியாது என்பதற்கான மனவருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசலாம். நன்றி கொண்டீர்கள், சொல்லுங்கள்.
3: மற்றது வந்து இந்த முறை வந்து கிட்டத்தட்ட 85% வாக்குப்பதிவு ஏற்பட்டிருப்பதாக கூறுகின்றார்கள். இந்த முறை வந்து நாங்கள் முன்பு கூறியது போல 2 முக்கிய கட்சிகளுக்கு இடையிலான ஒரு போட்டி என்று சொல்லி கூறியிருந்தோம். ஆனால் இப்பொழுது நடந்து முடிந்த அந்த நிலைமைகள் அங்கு இருக்கின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது விஜயிர கட்சியும் ஒரு பெரிய ஒரு போட்டியை மற்ற 2 கட்சிகளுக்கும் கொடுத்திருக்கார் போலத்தான் தென்படுகின்றன. இப்ப போன முறை வந்து 2021 ஆண்டு நடந்த தேர்தலிலே 73.6% மக்கள் போட்டியிட்டார்கள். இந்த நம்பரை 85% வாக்கு

0: பதிவு நடந்திருக்கின்றது. போன வருடம் போனம் 2023 ஆம் ஆண்டு 73.6 வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. வந்து 85% அதிக வாக்களிப்பு நடந்தபடியால் இது வந்து புதிய கட்சிகளுக்குத்தான் இதுக்கு ஆதரவு. ஆகவே விஜய கட்சி தான் வெல்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கு என்றும் பலர் கூறுகின்றார்கள். ஆனால் இதுல என்ன கவனிக்கப்பட வேண்டிய என்று சொன்னால், 2021 ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை வந்து 6,41,00,000. ஆனால் இந்த முறை பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை வந்து 5,67,00,000. அதாவது இந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது கடந்த 5 வருடங்கள். ஆகவே இப்பொழுது நாங்கள் இப்ப ஒரு ஸ்கூல்ல 100 மாணவர்கள் இருக்கிறார்கள், அதுல 80 பேர் பாஸ் பண்ணினா அது 80% இல்லை. ஆனால் 90 மாணவர்களா இருக்கிறார்கள், ஆனால் அதுல 80% பாஸ் பண்ணினால் அது 80% விட கூடத்தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு கணக்கு பதிவில பார்க்கின்ற போல இந்த அதிகப்படியான வாக்குப்பதிவு என்பது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தென்படவில்லை. இதே அப்படி வாக்காளர்கள் குறைந்தார்கள் என்று சொன்னால், இந்தியாவிலே வந்து காலத்து காலம் நடக்கின்றது. இது 1952 ஆம் ஆண்டு நடந்தது. SIR என்று சொல்லுவார்கள், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லி வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை அவர்கள் மீளாவி செய்வார்கள். அந்த அது வந்து கடந்த 5 வருடங்களாக நடந்து கொண்டிருந்தது. பதிவு செய்யப்பட்ட வாக்காளருக்கு எல்லாம் ஒரு இதொன்று அனுப்பி அதிலே பல கேள்வி விளக்கி விட்டு அதிலே சந்தேகப்படுற வாக்காளர்களை அந்த பதிவிலிருந்து நீக்குவார்கள். அதன் மூலம் தமிழ்நாட்டில் மட்டும் 97,00,000 வாக்காளர்களுடைய பெயர்கள் இந்த பதிவிலிருந்து நீக்கப்பட்டது. 97,00,000 என்று சொன்னால் அது கொஞ்சம் வாக்குகள் அல்ல. ஆகவே அதனால்தான் அந்த போன முறை 2021 ஆம் ஆண்டு இருந்த அந்த வாக்காளர்கள் எண்ணிக்கையை விட இந்த முறை நடந்த தேர்தலிலே இந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இறந்தவர்களுடைய பெயர்கள் எடுக்கப்பட்டது. மற்ற சில பேர் வந்து 4 இடங்களிலே பதிந்திருக்கிறார்கள். சில பேர் வந்து சிட்டிசன் இல்லாதார்கள் பதிஞ்சிருக்கிறார்கள். பல பேர் வந்து அந்த இவர்கள் அனுப்பின அந்த கடிதங்களுக்கு பதில் போடவில்லை. ஆகவே அந்த அந்த அவர்களுடைய பெயர்களும் கூட இந்த வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை இந்த வருடம் அந்த 1,00,000,000 மேலே குறைந்தது. இதனால் இதுவும் ஒரு காரணம் இந்த வாக்குப்பதிவு 85% கூடி இருப்பதற்கு.
1: இது அப்படித்தான் இருந்தாலும் ஒரு அண்மையிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, அதாவது விஜய் அவர்களுடைய கட்சி வந்து இவ்வாறாக ஒரு தேர்தலிலே ஒரு அநேக வாக்குகளை பெறும் என்று கணிப்பு கூறுவதற்கு கூட அது இடம்பெற்றிருப்பது என்றால் இது ஒரு ஆச்சரியமான விஷயமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படித்தானே?
0: உண்மைதான், ஆச்சரியமான விஷயம் தான். 2003 வருடங்கள்ல தங்களது கட்சி ஆரம்பித்து என்ன பொறுத்தவரை விஜய் ஒரு தேர்தலில் ஒரு தொகுதியில வந்தால் கூட அவருக்கு ஒரு மாபெரும் வெற்றி தான் எங்க பார்த்தாலும் விஜய் விஜய் விஜய். அது ஒரு கல்ட், அதாவது ஒரு அந்த கல்ட் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்பொழுது அங்கு தமிழ்நாடு மாறிவிட்டது. இளைஞர்கள் பலர் அவருக்கு பின்னால் நிற்கிறார்கள். அப்ப இப்பொழுது இருக்கிற செய்தியின்படி அவர் கிட்டத்தட்ட ஒரு 15% தொடங்கி 20% வாக்குகளை பெறுவார் என்று கூறப்படுகின்றது. அப்படியே அது நடந்தால் அது உண்மையிலே ஒரு பெரிய மாற்றம் தான். அவர்கள் கட்டாயம் எனப்படுத்தவில்லை. 20 ஆசனம் கண்டாலும் 8 ஆசனங்கள் கட்டாயம் கிடைக்குமே சொன்னால் அது முக்கியமானவர்கள் விஜய், மற்றது புஷி ஆனந்தன், மற்றது செங்கோட்டையன், மற்றும் இன்னும் ஒரு 5 பேரும் ஒரு முக்கியமாக பிரபல்யமானாக்கள். இதை விட இன்னும் பல ஆசனங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். கட்டாயம் ஒரு 20 ஆசனங்களாலும் அவர்களுக்கு கிடைக்கும். உண்மையிலே நீங்கள் சொன்னது போல இது ஒரு பெரிய ஒரு அதிசயம். இதுல என்னத்தை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த 2 திராவிட கழகத்துக்கு மாற்றாக ஒரு அரசியல் கட்சியின் தேவை அங்கு தென்படுகின்றது. 1992 ஆம் ஆண்டு ஜெயலலிதா வந்து ஊழல்களிலே மாட்டுப்பட்டிருந்த பொழுது ரஜினிகாந்தை அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு பலர் முயன்றார்கள். முக்கியமாக துக்குளக்காசியோ வந்து எப்படியாவது ரஜினிகாந்தை அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சித்தார். ஏனென்றால் அப்ப அந்த இந்த 2 கட்சிகளுக்கு மாறாக ஒரு மாற்று கட்சி, ஒரு மாற்று அரசியல் ஒன்று தேவை என்ற ஒரு தேவை இப்பொழுது தமிழ்நாட்டிலே பல காலமாக ஏற்பட்டிருக்கிறது. அடுத்ததாக விஜயகாந்த் வந்த பொழுதும் இந்த சூழல் இருந்தது. ஆனால் விஜயகாந்த் தனது அரசியலை வடிவாக கட்டியமைக்கப்படியே அவர் அப்படியே மறைந்து விட்டார். அதேபோல இப்பொழுது விஜய் இங்கே வருகின்ற பொழுதும் அந்த ஒரு வெற்றிடத்தை அவர் நிரப்புவாரா என்ற ஒரு சூழல் என்ற ஒரு நிலைதான். அதனால்தான் அந்த விஜயோட கிருசி, அவருடைய அந்த சினிமாவுடைய அந்த மோகம் என்பன இளைஞர்கள் மத்தியிலேயே மக்கள் மத்தியிலேயே ஒரு பெரிய அலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே அவர் 1 ஆசனம் என்றாலும் கூட அவர் அவர்களுக்கு அது ஒரு வெற்றிதான். இப்பொழுது பாத்தீங்களா, கடந்த 15 வருஷமாக தேர்தலில் நிற்கின்ற சீமான் அவர்கள் படிப்படியாக தனது வாக்குவீதத்தை கூட்டி கடந்த தேர்தலில் 8 வீத வாக்குத்தான் பெற்றார். ஆனால் இவர் கட்டாயம் 10 வீதத்துக்கு மேலே வாக்குவீதத்தை பெறுவார். ஆகவே விஜய்க்கு இது ஒரு பெரிய வெற்றி என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். கடந்த 5 வருடங்களிலே, இனி நடக்க போற 5 வருடங்களிலே இவர் வடிவாக தன்னை கட்டியமைத்து தனது அரசியலை ஒழுங்காக வழி நடத்துவாராக இருந்தார். நான் போன முறை சொன்னது போல அடுத்த தேர்தலிலே, இன்னும் 5 வருடத்துக்கு பிறகு நடத்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் விஜய் ஈர கட்சிக்கும் ஒரு பெரிய போட்டி, ஸ்டாலினுடைய மகனுக்கும் விஜய்க்கும் தான் அந்த ஒரு போட்டி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.
1: நாம் நிச்சயமாக 5 வருடங்களின் பின் நாங்கள் மீண்டும் இருவரும் இணைந்து இந்த போட்டியை செய்வோமானால் அதை பற்றி பேசலாம், பார்ப்போம். இந்த மாதிரி பல காலம் இருக்கின்றது. நன்றி கோனேலியஸ், அருமையான விளக்கத்தை தந்தீர்கள். அடுத்த நிகழ்ச்சியிலே இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி ஆராய்வோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி வில்லியம், நன்றி நேயர்களே, வணக்கம்.

0: வணக்கம் நேர்களே, இன்றைய நேர் விருப்பம் நிகழ்ச்சியிலே என்னுடன் இணைகின்றார் விக்டோரியா மெல்டனை சேர்ந்த திரு போல் அவர்கள். வணக்கம் போல்.
1: வணக்கம் வில்லியம் சார், எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் சுகமா இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: ரொம்ப நன்றாக இருக்கிறேன் சார் நானே.
0: ஆமா, பல கால இடைவெளியின் பின் மீண்டும் இணைகின்றோம். நீங்கள் இந்த வானமுதம் ஊடாக பல நிகழ்ச்சிகளை எனக்கு ஒழுங்கு செய்து தந்திருக்கின்றீர்கள். அந்த விதத்திலே குடும்ப சுமை காரணமாக சிறிது ஒதுங்கி விட்டீர்கள். ஆனால் இன்று ஒரு நேராக என்னுடன் இணைந்து சில பாடல்களை தெரிவு செய்ய வந்திருக்கின்றீர்கள், அதற்கு நன்றி. சரி, இப்பொழுது உங்களை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக அறிந்து கொள்வோம். எங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: என்னை பத்தி ஒன்னும் பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சார், நானே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்கள எனக்கு பல வருடமா தெரியும் எனக்கு.
0: ஆமா,
1: கிட்டத்தட்ட ஒரு நம்மளுக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படியும் ஒரு 10 வருஷத்துக்கு தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: ஆமா ஆமா ஆமா
1: ஆமா.
0: சரி, உங்களோட ஊர் எந்த ஊர், நீங்கள் அங்கே கல்வி பயின்றீர்கள், அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களோட வாழ்க்கையை பத்தி.
1: வாழ்க்கை பாத்தீங்கன்னா, நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையிலதான், ப்ராப்பர் சென்னை. அப்ப மெட்ராஸ் சொல்லுவாங்க, இப்ப சென்னை. அது சென்னை வந்து சென்னையில பிறந்து வளர்ந்தேன், படிச்சது சென்னை தான். அப்பா வந்து டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்ணாங்க. டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்ணதால அப்பாவுக்கு இது ரொம்ப டிரான்ஸ்பரபிள் ஜாப்ன்றதால அங்கங்க ஒரு ஊரா போயிடுவாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டா போயிடுவாங்க. சில டைம் ஒரிசால ஒர்க் பண்ணுவாங்க, சில டைம் மும்பை, சில டைம் அந்தமான், நிக்கோபார், அது மாதிரி நிறைய இடம் மூவ் ஆகுறதால அம்மாவும் கூடயே போற சூழ்நிலை வந்துச்சு. அப்புறம் சில நாட்கள் நாங்க வந்து எங்க சித்தி வீட்டுல இருந்து படிச்சோம். ஆனா எனக்கு ஒரு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, இப்ப நியூசிலாந்துல இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அப்படியே கடந்து வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல அம்மாவோட அப்படி போக முடியல. அதுக்கப்புறம் நான் சென்னையிலேயே இருந்துட்டோம். அப்புறம் அப்பாவை தான் டிரான்ஸ்பர்பிள்ன்றதால ஒவ்வொரு இடமா அவர் போக ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா அவர் ஒரு 90s இது 2000ல தான் ரிட்டையர் ஆனாரு. நான் வந்து படிச்சது ஏன்னா மிலிட்ரியில இருந்ததால அப்பா வந்து நான் படிச்சது வந்து கேந்திரிய வித்யாலயா, அது ரொம்ப பாப்புலர் ஸ்கூல், அது சென்ட்ரல் போர்டு. அது அதுல என்னோட பள்ளி இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சென்னையில ஒரு ரொம்ப ஃபேமஸ் காலேஜ், அது லயலா காலேஜ், கேள்விப்பட்டிருப்பீங்க?
0: லயலா காலேஜ், ஓகே, இங்கேயும் இருக்கேன்.
1: ஆமா ஆமா, லயலா காலேஜ் வந்து ரொம்ப பாப்புலர். அது எப்படின்னா நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் படிச்ச காலேஜ் அது. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நான் படிச்ச பீரியட்ல பாத்தீங்கன்னா இப்போ இருக்காரு பாருங்க, தளபதி விஜய், சூர்யா, உதயநிதி ஸ்டாலின், இப்படி பல பிரபலங்கள் படிச்ச காலேஜ் தான் அது. அவங்களோட படிச்ச இது வந்து கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமான நினைவுகளும் உண்டு. ஆமா, அதுக்கப்புறம் நான் வந்து பிஏ சோசியாலஜி படிச்சேன்.
0: சரி சரி,
1: சோசியாலஜி முடிச்சுட்டு ஏன்னா சமூகத்துல எனக்கு கொஞ்சம் அக்கறை அதிகமா உண்டு. எப்படின்னா சமூக சார்ந்த சிந்தனை இருக்கிறதால இந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது சோசியல் சைக்காலஜி என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி சோசியாலஜி, அந்த டைம்ல சோசியாலஜி இருந்துச்சு. இப்ப நிறைய பிரான்சஸ் ஆயிடுச்சு அதுல, சோசியல் சைக்காலஜி, சோசியல் ஆந்த்ரோபாலஜி, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நிறைய இது கோர்ஸ் எல்லாம் இப்ப நிறைய வந்துருச்சு. நான் படிச்சது சோசியாலஜி. சோசியாலஜி முடிச்சுட்டு என்னோட மாஸ்டர்ஸ் வந்து மேல் படிப்பு வந்து நான் சோசியல் ஒர்க் பண்ணேன். அது சோசியல் ஒர்க் வந்து MSW இங்க இருக்கு. மாஸ்டர் சோசியல் ஒர்க்ல வந்து நான் ஸ்பெஷலைஸ்ட் வந்து மெடிக்கல் அண்ட் சைக்கியாட்ரிக் சோசியல் ஒர்க், அதுல படிச்சுட்டு அப்புறமா நான் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல சைக்கியாட்ரிக் சோசியல் ஒர்க்காக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு அடையார் இன்ஸ்டியூட் ஒன்னு இருக்கு, ஆல்கஹால் கவுன்சிலிங் இன்ஸ்டியூட்னு ஒன்னு இருக்கு, அதுல வந்து கவுன்சிலரா ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து சொந்தமா ஒரு நிறுவனம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி ஹேண்ட் இன் ஹேண்ட் அதை ரன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ்திரேலியா மைக்ரேட் ஆகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறமா வந்து 2005 நான் ஆஸ்திரேலியால படிப்பை முடிச்சு வேலையெல்லாம் செஞ்சு அப்புறம் சில யூனிசெஃப் ப்ராஜெக்ட் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியால. சுனாமி டைம்ல ஒர்க் பண்ணேன், நல்ல சுனாமி 2004 சுனாமி, இலங்கையில தமிழ்நாடு கோஸ்டல் பார்டர்லாம் அந்த டைம் சுனாமி பீரியட் அது. அதுல நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிருந்தோம், பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த 2005 தான் நான் இங்க மைக்ரேட் ஆகி இங்க வந்தேன்.
0: நான்
1: மைக்ரேட் ஆகி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மென்டல் ஹெல்த் டிசபிலிட்டி இதுல வந்துட்டு நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கவுன்சிலரா. அதுக்கப்புறமா இப்போ சமீபமா நான் வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல மூவ் ஆகி இப்போ வந்து சர்வீசஸ் ஆஸ்திரேலியா சென்ட்ரல் லிங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சோஷியல் ஒர்க்கர்.
0: சரி சரி, நன்றி. சரி, இப்பொழுது உங்கள் பாடல் ரசனையை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது நிச்சயமாக ஒரு இசை விரும்பி என்பது எனக்கு தெரியும். அதே வேளையிலே உங்களுக்கு பல தொடர்புகள் ஊடகத்தினூடாக, முக்கியமாக இந்த தொலைக்காட்சி ஊடாக பல தொடர்புகள் இருக்கின்றது. அதை நீங்கள் எனக்கு ஏற்படுத்தியிருந்தீர்கள். பல நடிகர்கள், பல இசைக்கலைஞர்கள் என்று சொல்லி உங்களுடன் கேட்கும் பொழுதெல்லாம் நீங்கள் எவ்வாறாவது அவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி தந்திருந்தீர்கள். அதற்கு மனமார்ந்த நன்றி. சரி, இப்பொழுது
1: அந்த நன்றி சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொருத்தருக்கு நன்றி சொல்றேன். இந்த இடத்துல இந்த இதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா சரவணன் அவர் சன் டிவில ஒர்க் பண்றாப்ல.
0: சரி சரி,
1: அவர் தான் வந்து எனக்கு எல்லா விதத்திலயும் ஹெல்ப் பண்ணாரு. ரொம்ப நல்ல நண்பர் கூட அவர் மூலியமா எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைச்சு. இன்னும் சமீபமா நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. டைம் பற்றாக்குறையால அதை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை.
0: சரி, நிச்சயமாக சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது அதை செய்து கொள்ளலாம். சரி, இப்பொழுது தெரிவு செய்த பாடல்களுக்கு செல்வோம். நீங்கள் தெரிவு செய்த முதலாவது பாடல் என்ன பாடல் என்று சொல்லுங்களேன்.
1: முதலாவது பாடல் சொல்றது சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி வந்து இப்ப சமீபமா எங்க சமீபத்துல எங்க அப்பா என் அன்பு தந்தை வந்து இறந்துட்டாரு. அவரு அவருக்கு வந்து
0: அனுதாபங்கள்.
1: ரொம்ப நன்றி சார். அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: சரி,
1: அவருக்கு வந்து எப்படின்னா எம்ஜிஆர் பாடல்கள்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. சோ நான் இந்த பாடலை என் சமீபத்தில் மறைந்த அன்பு தந்தைக்கு அன்புடன் அர்ப்பணிக்கிறேன்.
0: சரி சொல்லுங்க, என்ன பாடல் என்று.
1: என் அப்பா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மிகப்பெரிய ரசிகர் சார். குறிப்பாக சமூக விழிப்புணர்வு, மனிதநேயம், நற்பண்புகள் மற்றும் வாழ்க்கை மதிப்புகளை எடுத்துரைக்கும் அவருடைய பாடல்களை மிகவும் விரும்பி ரசிப்பார் அவர். அவருக்கு மிகவும் பிடித்த சில பாடல்கள் இன்று வரை எங்கள் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. அந்த பாடல்கள் வெறும் இசை அல்ல, வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அருமையான செய்திகளாகவும் இருந்தன. அவரின் நினைவாகவும் அவரின் ஆன்ம சாந்தியடையவும் இந்த எம்ஜிஆர் அவர்களின் அர்த்தமுள்ள பாடலை இன்று நான் என் அன்பு அப்பாவுக்காக அன்புடன்
0: சமர்ப்பிக்கிறேன்.
1: ஆசீர்வாதமும் நினைவுகளும் எப்போதும் எங்களுடன் இருக்கும். அவருக்கு இப்ப எம்ஜிஆர் பாடல்கள் பாத்தீங்கன்னா நம்மளாம் வந்து சின்ன வயசுல இருந்து அப்படியே எம்ஜிஆர் பாடல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் கண்டிப்பா. நான் எம்ஜிஆர் பாடல்களை கேட்காதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் வந்து நிறைய அற்புதமான, அவருக்கு நிறைய சோசியல் மெசேஜ் இருக்கும் கண்டிப்பா. அவரோட சாங்ஸ்ல எல்லாம் அப்படிதான் அவரு அரசியல நுழைஞ்சாரு. நல்ல ஸ்ட்ராங் சோஷியல் மெசேஜ் இருக்கும், ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், ஒரு அதுல ஒரு இமோஷனல் டெப்த் கூட இருக்கும் அவரோட சாங்ஸ்ல எல்லாம். இப்போ அதுல சில பாடல்கள் பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு பிடித்த பாடல்கள் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம், அதுல நான் ஆணையிட்டால் அந்த பாடல் கேட்டிருப்பீங்க. ஆமா, நான் ஆணையிட்டால். அப்புறமா வந்து அச்சம் என்பது மலைமேடா மன்னாதி மன்னன்ல, அதுக்கப்புறமா ஆயிரத்தில் ஒருவன்ல வந்து அதோ அந்த பறவை போல பாட இந்த ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து இன்னும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா நாடோடி மன்னன்ல வந்து தூங்காதே தம்பி தூங்காதேன்னு ஒரு பாட்டு, அப்புறம் உழைக்கும் கரங்களே, அப்புறம் ரொம்ப முக்கியமான பாடல் எதுன்னா சந்திரோதயம். அதுல புரட்சி தலைவர் கூட நினைச்சிருப்பாங்க. அதுல வந்து புத்தன் இயேசு காந்தி பிறந்தது ஊரில் எதற்காக ஒரு பாடல் இருக்கு.
0: சரி,
1: அந்த பாடல் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது.
0: சரி, இப்பொழுது அப்படின்னு சொன்னால் அந்த பாடலை உங்கள் அப்பா நிறைய எம்ஜிஆர் பாடலை கேட்டிருந்தாலும் நீங்கள் குறிப்பிட்ட கடைசியா குறிப்பிட்ட பாடலை இப்பொழுது எடுத்து வருவோம்.
1: கண்டிப்பாக சார்.

0: உங்கள் அப்பாவுக்காக ஒரு அருமையான பாடலை தேர்வு செய்திருந்தீர்கள். முதலாவது பாடலாக நிச்சயமாக தந்தை என்பது ஒரு வழிகாட்டி. அதிலே முக்கியமாக உங்களுடைய அப்பா ஒரு இராணுவத்திலே அவர் என்ன பணிபுரிந்தார், நிர்வாகத்துறையிலே அல்லது?
1: ஆமாம், இந்த இராணுவத்திலே நிர்வாகத்துறையில தான், டிஃபென்ஸ்ல இருந்தாங்க. டிஃபென்ஸ்ல இதுல கடைசி ரிட்டையர் ஆகும்போது இது சென்னையில தான் ரிட்டையர் ஆனாங்க. டிஃபென்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைன்ல இருந்தாங்க.
0: சரி, அப்படி என்று சொன்னால் இராணுவத்திலே நிர்வாகத்திலே வேலை செய்கின்றவர்கள் நிச்சயமாக ஒரு கடுமையான போக்கை கடைபிடிப்பார்கள். அதாவது கடுமை என்று சொன்னால் நிச்சயமா ஒரு டிசிப்ளின் இருக்கும் அவர்களுக்கு.
1: கண்டிப்பா அந்த டிசிப்ளின் தான், அது அப்படியே அவங்க பசங்களுக்கு அவர் சார்ந்தவங்க எல்லாருக்கும் அந்த டிசிப்ளினை கொண்டு வந்தாங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா எங்க தாத்தா கூட மிலிட்ரியில இருந்தாங்க. அவங்க வந்துட்டு இந்த வார்ல எல்லாம் இருந்தாங்க. அது அந்த இதுல வந்ததாலதான் அப்பாவும் அதே மாதிரி மிலிட்ரியில போனோம்ட்டு ஒரு இது. அதே மாதிரி நானும் வந்துட்டு படிக்கும் போதே என்டிஏ எக்ஸாம் எல்லாம் எழுதுங்க டிஃபென்ஸ் அகாடமில. ஏன்னா அப்பா அந்த லைன்ல இருந்தா அதுல போனோன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட கவனம் வந்து சொன்ன மாதிரி சமுதாயத்துல திரும்பினதால அப்படியே என்னோட கவனம் இந்த மாதிரி கோர்ஸ்ல மாதிரி அப்புறம் இங்க வந்து சேர்ந்துட்டேன் நானு.
0: சரி, அப்படி என்றால் நீங்கள் நிச்சயமாக இந்த சமூகத்துக்காக ஒரு சமூக சேவையாளராக நீங்கள் பணிபுரிகின்றீர்கள். அந்த விதத்திலே நிச்சயமாக உங்களுக்கு எம்ஜியோட பாடல்கள் நிறைய பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன்.
1: அப்பா
0: அவருடைய
1: அதுல ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்னொரு பாடல் கூட இருக்கு சார். குழந்தைக்காக நம் நாடு படத்துல எம்ஜிஆர் பாடல் ஒண்ணு இருக்கு, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேன்னு ஒரு சாங்
0: இருக்கான்.
1: அது பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல இது. அதே மாதிரி தாய் சம்பந்தப்பட்ட பாடல்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். எம்ஜிஆர் பாடல்ல வந்து தாய்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வேட்டைக்காரன் ஒரு பாட்டு இருக்கு, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு மோட்டிவேஷனல், நல்ல ஒரு லைஃப் லெசன், நம்ம வந்து வாழ்க்கைக்கு தேவையான நல்ல வேல்யூஸோ நல்ல ஒரு லைஃப் லெசன் கொடுக்குற சாங்ஸ் இந்த இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம்.
0: சரி, அப்படி என்று சொன்னால் நீங்கள் அப்பாவுக்காக அவர் நினைவாக ஒரு பாடலை எடுத்து வந்திருந்தீர்கள். ஆனால் சரி, இப்பொழுது அம்மாவுக்காக ஒரு பாடலை எடுத்து வருவோமா?
1: அம்மாவுக்காக அதே மாதிரி எம்ஜிஆர் சாங் தான், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு ட்ரிபியூட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவரோட லீடர்ஷிப், டிசிப்ளின், குவாலிட்டிஸ், கைண்ட்னஸ், சோசியல் ஜஸ்டிஸ் இந்த இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு சாங்னா
0: தாய் இல்லாமல் நான் இல்லை என்ற ஒரு அருமையான பாடலும் இருக்கின்றது.
1: அந்த பாடல் தான் சொல்லலாம்னு நினைச்சா
0: நீங்களே சொல்லிட்டீங்க. சரி, அப்படி என்று சொன்னால் அந்த பாடலை இப்பொழுது எடுத்து வருவோம்.
1: கண்டிப்பா.

0: அடுத்தது நீங்கள் படித்த பாடசாலை லோயலா காலேஜ் என்று சொன்னீர்கள். அந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது அதிலே வருகின்ற ஒரு பலர் அந்த பாடசாலையில் படித்ததாக குறிப்பிட்டிருப்பார்கள். அதே நேரத்திலே அங்கே படித்த பலர் தற்பொழுது பிரபலியமான நீங்கள் குறிப்பிட்டது போல நடிகர்களாக இருக்கின்றார்கள், பாடகர்களாக இருக்கின்றார்கள். மற்றது நீங்களும் குறிப்பிட்டிருந்தீர்கள், நீங்கள் படிக்கின்ற வேளையில் அங்கே சிலர் கல்வி கற்றதாக. அப்படியும் சொன்னால் அந்த பாடசாலை தொடர்புகள் இப்படி இந்த நடிகர்கள் பாடகர்களோட இன்னும் தொடர்பு இருக்கின்றதா? அங்கே படித்த மாணவர்கள்
1: இருக்கு சார், நிறைய பேர் இருக்கு. என் கூட படிச்சவங்களாம் இப்ப சினிமாவில நல்ல பெரிய லெவல்ல இருக்காங்க, நல்ல ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. சொல்லும்படியா இப்ப என் கூட ஜார்ஜ்னு ஒருத்தர் படிச்சாரு, அவர் இப்ப நல்ல வில்லன் ரோல் எல்லாம் பண்ணிட்டு நல்ல படத்துல நிறைய சமீபமா நிறைய படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சொல்லணும்னா இன்னும் நான் அவங்களோட நல்ல ஒரு கம்யூனிகேஷன்லதான் இருக்கேன். சொல்லணும்னா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தளபதி விஜய் அவர்களின் திரைப்படங்கள், அவரோட நடனம் மற்றும் பாடல்களே மிகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய திரை நடிப்பு எப்போதும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறது. தெரியும், சமீபமா அவர் இப்ப அரசியல் இறங்கிட்டாரு. அவரு அரசியல் இறங்கி நாளைக்கு தமிழ்நாடு ரிசல்ட் நாளைக்கு வருது. அரசியல்ல ரொம்ப பாலிடிக்ஸ்ல பயங்கர ரொம்ப ஃபேமஸ் அவரு. நான் வந்து அவர் படித்த அதே கல்லூரியில் படித்தவன் என்பதால் கல்லூரி வளாகத்துல பல முறை
0: பாத்துருக்கேன்.
1: அவரோட அதே பேட்ச்னு சொல்ல முடியாது, என்னோட ஒரு சீனியர் அவரு. அவரை பல முறை பாத்துருக்கேன் என்பது ஒரு இனிய நினைவாக உள்ளது. இப்போது அவர் அரசியலும் மிகவும் பிரபலமாகி உள்ளார். யாருக்கு தெரியும், ஒரு நாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் வரலாம்.
0: ஆமா,
1: சொல்ல முடியாது.
0: அப்படின்னா நீங்கள் படிக்கிற காலத்திலே அவரை பார்க்கும் பொழுது அவர் நடிகராக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதாக உணர்ந்தீர்களா? அவருடைய அப்படியா, என்ன விதம்
1: உணர்ந்தேன்? ஏன்னா எப்படின்னா அப்ப சொல்லுவாங்க, இது மாதிரி வந்துட்டு பைக் ஸ்டாண்ட் இருக்கும் போது சொல்லுவாங்க, இவர் தான் வந்து விஜய்னு வாங்க. அப்ப தெரியாது யாரு விஜய்னு அப்படின்னு சொல்லும் போது, இவர் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் அவரோட பிள்ளை அப்படின்வாங்க, அவரோட சன் அப்படின்வாங்க. எஸ் ஏ சந்திரசேகர் எப்படின்னா, அவர் வந்து விஜயகாந்த் வச்சு பல நல்ல படங்களை கொடுத்திருக்காரு. விஜயகாந்த் வந்து புரட்சி கலைஞராக மாறினதுக்கு காரணம் அவரோட படங்கள் தான். ஸோ விஜயகாந்த வச்சு நிறைய படங்களை இயக்குனதால அவங்க அப்பா அப்பா ரொம்ப ரொம்ப பாப்புலர் அவரு. அப்போ அந்த ஐடென்டிட்டில தான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அப்போ அவர் காட்டுவாங்க இது அவரோட பிள்ளை அப்படின்வாங்க. அந்த டைம்ல அவர் படிக்கல, அவரு அவர் படிச்சுட்டு இருந்தாரு, நடிக்கல. அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் நான் கரெக்டா நான் ஃபர்ஸ்ட் இயர் நுழையும் போது அவர் செகண்ட் இயர் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் நாளைய திருப்புன்ற ஒரு படத்துல நடிச்சாரு. அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும், அதுக்கப்புறம் அவர் நடத்தவே முடியல. நோ ஸ்டாப்பிங் சொல்லுவாங்க, அதோட அவர் எங்கேயோ போயிட்டாரு. இப்போ அவருடைய பல பாடல்கள் ரொம்ப நல்ல பாடல்கள்லாம் இருக்கு அவரது. குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, துள்ளாத மனமும் துள்ளும் படத்தில் ஒரு பாடல் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று. அதன் இசையும் உணர்வும் மனதை மிகவும் கவர்கிறது. என்ன பாட்டுனா, இன் இசை பாடி வரும் இளம் பாட்டுக்கு உருவம் இல்லைன்னு ஒரு பாடல்.
0: ஆமா, அருமையான பாடல்
1: அது, ரொம்ப அருமையான பாடல். நல்ல தத்துவம், நல்ல ஒரு இது, அதுக்கு நல்ல ஒரு மாடுலேஷன், நல்ல ஒரு இது கொடுத்திருப்பாரு, உயிர் கொடுத்திருப்பாரு அந்த பாடலுக்கு. அது நான் காலேஜ் டைம்ல நான் பார்த்த பாடல்னால அது கொஞ்சம் என்னை கவர்ந்த பாடல் அது.
0: அருமையாக அந்த பாடலை நீங்கள் தொடர்பு படுத்தியிருந்தீர்கள். அதாவது பாடசாலை தொடர்பு, நடிகர் தலைவராக வர இருக்கின்றார், அந்த விதத்திலே அவர் நடித்த படத்தில் இடம்பெற்ற பாடலையும் நீங்கள் எடுத்து வந்திருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது அந்த பாடலை எடுத்து வருவோம்.

0: சரி இப்பொழுது அடுத்ததாக
1: சார் நானே முக்கியமா இதை சொல்லிட்டுதான் நான் அடுத்த இருக்கு சொல்லியிருக்கணும். சிறு வயதுல பாத்தீங்கன்னா நான் சிறு வயதுல இருந்தே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் திரைப்படங்களை மிகவும் விரும்பி பார்த்திருக்கு. சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொரு படமும் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டருக்கு போய் பாப்பேன் நானு. அந்த அளவுக்கு ரஜினி ஃபேன் நானு. குறிப்பாக

0: எனக்கு மிகவும் பிடித்தது. அந்த பாடலின் வரிகளில் அதன் ஆழமான அர்த்தமும் மனதை மிகவும் நெகிழ் செய்கிறது. அதுல பாத்தீங்கன்னா அம்மாவின் அன்பு, தியாகம், பாசம் மற்றும் அவர்களின் அருமையான அருமையை மிகவும் அழகாக எடுத்துரைக்கும் அந்த பாடல். அந்த பாடல் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அந்த பாடல்ல ஒரு சில வரிகள் நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: சொல்லுங்க.
0: எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா அந்த பாடல் வந்து

0: இது மாதிரி அப்படி ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப நல்ல அருமையான பாடல், அது அம்மா சார்ந்த ஒரு பாடல் அது.
1: ஒரு அதிலும் தனிப்பட்ட ராகமும் அதுல இருப்பதாக நான் அறிகின்றேன். அது ஒரு கர்நாடக சங்கீதத்தோடு ஒரு இணைப்பு இருப்பதாகவும் பலர் கூறியிருக்கின்றார்கள்.
0: அந்த வரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும்.

0: அதாவது இந்த கடவுள் பேருக்குள்ள சொல்லி எல்லா கடவுளுக்கு இணையானவங்க அம்மா அப்படின்றதுதான் அந்த பாடலுடையது. அன்னைக்கு அன்றாடும் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் அம்மா அப்படி எடுத்து வந்து பிடிப்பாங்க அந்த பாடல். அந்த வரிகள் வந்து அப்படியே அம்மா வந்து கடவுளுக்கு இணையாக அப்படி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான சாங். அது கேஜே யேசுதாஸ் பாடியிருப்பாரு இளையராஜா மியூசிக்ல, ரொம்ப அருமையான.
1: சரி, இப்பொழுது அந்த பாடலை எடுத்து வருவோம். அதாவது அந்த பாடலுடைய கருத்தை ஒரு ஆழமாக புரிந்து அது பல கடவுள் இறைவனுடைய நாமத்துடன் அந்த பாடல் இணைந்துள்ளதை நீங்கள் நான் முதல் முறையாக உங்களிடம் இருந்து அறிந்திருக்கின்றேன். நான் சரி இப்பொழுது அந்த பாடலை எடுத்து வருவோம்.
0: கண்டிப்பா சார்.

0: சரி போல் இப்பொழுது நாங்கள் இந்த இறுதியான பாடலுக்கு செல்லலாம்.
1: இறுதியான பாடல் நீங்க கமலை சொல்லிட்டேன், விஜய சொல்லிட்டேன், கண்டிப்பா கமலஹாசன் சொல்லணும்னா நல்லா இருக்காது.
0: சரி சரி.
1: ஏன்னா தமிழ் திரைப்படங்களில் மற்றொரு சிறந்த நடிகர்னா கமலஹாசன் தான். அவருடைய திரைப்படங்கள் அற்புதமானவை. அவருடைய நடிப்பு மிகவும் இயல்பாகவும் ஆழமாகவும் உணர்வுடன் கூடியதாக இருக்கிறது. அவரின் பல பாடல்கள் மனதில் தொடும் வகையில் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த பாடல் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உனக்கென்ன மேலே நின்ற என்ற பாடல் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று. அந்த பாடலின் இசையும் வரிகளும் அதில் உள்ள உணர்வும் மிகவும் மனதை கவர்கிறது. சோ அந்த பாட்டு கண்டிப்பா இந்த ஆடியன்ஸ்க்காக, நம்ம ஆடியன்ஸ்க்காக கண்டிப்பா நீங்க போடணும்.
2: 1 2 3

0: நீங்கள் மூன்று பிரபலிய நடிகர்களை குறிப்பிட்டிருந்தீர்கள், விஜய், ரஜினிகாந்த், கமலஹாசன் என்று சொல்லி. அவர்கள் மூவருடனும் யாரை உங்களுக்கு கூட பிடிக்கும் என்று கேட்டால் உங்களிடம் ஒரு பதில் இருக்கின்றதா?
1: கண்டிப்பாக பதில் இருக்கு. எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல அவங்கவுங்க இதுல வந்து ரொம்ப பேர் புகழ் எல்லாம் வாங்கினவங்க. யாரையுமே குறை சொல்ல விரும்பல. பட் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து நான் ரஜினிகாந்த், உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் ரஜினிகாந்த் ஃபேன். சின்ன வயசுல இருந்தே வந்து ஒவ்வொரு செயலும் அவரோட ஒவ்வொரு அந்த அவரோட மெசேஜும் வந்து அப்படியே மனசுல எடுத்துக்கிட்டு அதை அப்படியே நடைமுறைக்கு கொண்டு வர அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவரோட படங்கள் எனக்கு பிடிக்கும். அதனால ரஜினிகாந்த். பட் ஆனா மத்தவங்களும் வந்து ரொம்ப கமல் படமும் சரி, விஜய், அஜித், அஜித் எல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப இன்னைக்கு உடம்பே கொண்டாடுற ஒரு ஒரு நடிகர். அவங்கலாம் சொல்ல குறிப்பிடன்னு சொல்லணும்னா நிறைய பாடல்கள் இருக்கு. இளையராஜாவோட பாடல்கள் எல்லாம் சொல்லணும்னா நம்மளுக்கு நேரமே பத்தாது.
0: சரி, நிச்சயமா இன்னொரு முறை சந்தர்ப்பம் கிடைத்தால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது தொடர்ந்து பாடல்களை
1: கடைசியா நீங்க முடிக்கும் போது ஒன்னே ஒண்ணு நான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம வந்து வெளிநாட்டுல இருக்கிறோம், நம்ம எல்லாருமே நம்ம நாட்டை விட்டுட்டு நம்ம வெளிநாட்டுல வந்து இங்க செட்டில் ஆயிட்டோம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா சில சந்தர்ப்பத்துல வந்து நம்ம நாட்டை மிஸ் பண்ணிட்டோமேன்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்கும் உண்டு,
0: இருக்குது. ஆமா,
1: அதுக்கு சம்பந்த ஒரு பாடல் வந்து நீங்க கண்டிப்பா எனக்காக போடணும்ன்றதுக்காக ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. அந்த பாட்டு என்னன்னா, சொர்க்கமே என்றாலும் அது நம் ஊரை போல வருமா, அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா, பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா அப்படின்னு வரும். அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வரிகளும் பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணுவோம். அந்த சில வரிகள்லாம் இருக்குது, ஏரிக்கரை காத்தும் ஏழு பாட்டும் இங்கும் ஏதும் கேட்கவில்லையே, பாடு கோயில் சத்தம் ஆடுமயில் நித்தம் பார்க்க ஒரு சோலை இல்லையே. அந்த மாதிரி
0: அருமை. சரி, அந்த பாடலையும் இறுதியாக எடுத்து வரலாம்.

0: சிறிது நேர அழைப்பில் இருந்தும் நீங்கள் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு என்னுடன் இந்த நேர் விருப்ப நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு வானமுதன் சார்பாக எனது நன்றிகள்.
1: என்ன நீங்க ரொம்ப கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு பேட்டி எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அட்லீஸ்ட் இது இது இந்த வானமுதம் சார்பாகவும் இந்த மாதிரி இன்ப தமிழ் சார்பாகவும் இந்த மாதிரி வந்து எனக்கு பிடித்த பாடல்கள் நம்மளுக்கு பிடித்த பல பாடல்கள் உண்டு. அதுல குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு சில பாடல்கள் எனக்கு பிடிச்சதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது நேர்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன்.
0: நன்றி நன்றி. மற்றது உங்களுடைய தந்தை இறந்ததை எட்டும் நான் கேள்விப்பட்டவுடன் நிச்சயமாக உங்களை இணைத்து அவருக்காக ஒரு பாடலை ஒளிபரப்ப வேண்டும் என்றும் எனது மனதில் ஒரு ஆவா ஏற்பட்டிருந்தது. அதையும் நிறைவேற்றியதற்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ஆடியன்ஸ்க்கு நன்றி.
0: தேங்க்யூ. நன்றி.
1: Thank you.
2: Like what you're hearing? Take us with you with the Community Radio Plus app. Catch up on shows, podcasts, or join us live. Community Radio Plus, your home of community radio. Download from the App Store or Google Play.
3: Nillumbik Shire Council in Melbourne's northeast, incorporating Eltham, Diamond Creek, Hurstbridge, St Andrews, and surrounding areas. For all your council inquiries and needs, contact us on 94333111. Or visit our website at www.nilambic.vic.gov.au. Plenty Valley FM, corporate subscriber.
4: The seasons may change, but we're always here, 24/7. 88.6 Plenty Valley.